0: தோட்டா
1: பலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு அசி பாட்டல்ஸ்னா.
2: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது
3: கொஞ்சங்கிலி
4: போல வந்த அஞ்சல
3: உன்ன
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்

0: வால்யூம் 4. உடம்பை சுற்றி ஒரு கவசம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். மனது கனமாகிவிடும் நிமிடங்களில் எல்லாம் இந்த சந்தோஷ நிமிடங்களை திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். காயங்களை மறந்து மகிழ்ச்சியான நினைவுகளில் நீந்த ஆரம்பிப்பீர்கள். இந்த யுக்திக்கு சூப்பர் இம்போசிஸ் டெக்னிக் என்று பெயர். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். எனக்கு தெரிந்த செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண் சொன்ன உண்மை நிகழ்ச்சி இது. அன்று அந்த பெண்ணுக்கு பிறந்த நாள். காலையில் கண்விழித்த அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளது அறை கலர் கலர் பலூன்களாலும் வண்ண வண்ண ஜிகினா காகிதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவோடு இரவாக அந்த பெண்ணின் கணவன்தான் தன் மனைவியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இத்தனை விஷயங்களையும் சந்தடியே இல்லாமல் சிரத்தை எடுத்து செய்திருக்கிறான். இதை அறிந்தபோது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கணவனை ஆறத் தழுவி தன் அன்பை காட்டுகிறாள். பிறகு தன் அறையை விட்டு வெளியே வருகிறாள். பல 100 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் இவளது பெற்றோர் தங்கள் மகளின் பிறந்த நாளன்று ஓர் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக திடுதிப்பென்று வந்திறங்கி இவளை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கிறார்கள். இவளுடைய 7 வயது குழந்தை கூட தன்னுடைய தந்தையின் உதவியோடு வாங்கிய ஒரு சின்ன பரிசை கொடுத்து இந்த பெண்ணை மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்காட வைத்து விடுகிறது. குளித்து முடித்து தன் கணவன் எடுத்து தந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு அவள் தன் குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறாள். அங்கே விளக்கில் இருந்த எண்ணெய் கொஞ்சம் இவளுடைய பட்டுப்புடவையில் பட்டு கரை உண்டாக்கி விடுகிறது. அவ்வளவுதான், விடிந்ததிலிருந்து தனக்கு நேர்ந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளின் நினைவுகள் மொத்தமும் இந்த பெண்ணின் சிந்தனையிலிருந்து விலகிப்போய் புடவையில் எண்ணெய் கரை படிந்ததால் உண்டான துக்கம் மட்டுமே பூதாகாரமாக இவளின் சிந்தனையை சிறைப்பிடித்துக் கொள்கிறது. பிறகு இவளின் கணவன் இவளை ஓட்டலுக்கு அழைத்துப் போகிறான், சினிமாவுக்கு அழைத்துப் போகிறான், பரிசு பொருட்கள் வாங்கி தருகிறான். ஆனால் அவள் பட்டுப்புடவையில் எண்ணெய் பட்டுவிட்டதை நினைத்தே அன்று முழுதும் அவள் வேதனைப்படுகிறாள். இப்படி சந்தோஷமான நினைவுகள் மீது துயரம் தரும் சிந்தனைகளை சூப்பர் இம்போஸ் செய்ய முடிகிற நம்மால் இதை தலைகீழாக செய்ய முடியாதா என்ன? முடியும். வார்த்தைகளால் மனதை காயப்படுத்துபவர்கள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி காயப்படுகிறவர்கள் யார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லோ எனர்ஜி லெவல் உடையவர்கள்தான் அடுத்தவரின் வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் சுலபத்தில் காயப்பட்டு போகிறார்கள். எந்த ஒருவரின் எனர்ஜி ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதோ அவரை யாருமே காயப்படுத்த முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் உற்சாகத்தின் உச்சியிலே இருந்த நிமிடங்களை நினைத்து பாருங்கள். அது நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆன நாளாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைத்த நாளாக இருக்கலாம், அல்லது காதலி உங்களுடைய காதலை ஏற்றுக்கொண்ட நிமிடமாகவும் அது இருக்கலாம். உங்களுடைய எனர்ஜி லெவல் உச்சத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட நிமிடங்களில் உங்களை நோக்கி யார் எத்தனை கூர்மையான வார்த்தைகளை வீசியிருந்தாலும் அவை உங்களை பாதித்தே இருக்காது. இதுதான் உண்மை. ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் காதலி நம்மை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன நிமிடங்களாக நினைத்து உற்சாகமாக அமைத்துக் கொண்டால் நம் உடம்பை சுற்றி உருவாகும் எனர்ஜி ஃபீல்ட் ஒரு கவசம் மாதிரி இருந்து பிறரின் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தாமல் காப்பாற்றும். சரி, உடம்பை சுற்றி எனர்ஜி ஃபீல்ட் என்று கூட ஒன்று உண்டா என்ன? இது என்ன கலாட்டா என்று சிலர் சந்தேகப்படலாம். இந்த சந்தேகம் கிர்லான் என்ற ரஷ்ய கலைஞர் கண்டுபிடித்த கேமராவின் மூலம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஒரே சொடக்கில் உற்சாக ஊற்று. எனர்ஜி ஃபீல்டை பலப்படுத்தி எப்போதும் உற்சாகத்தின் உச்சகட்டத்தில் வைத்திருப்பது எப்படி? திருஷ்டி சிருஷ்டி வாதா என்று நமது வேதங்களில் சொல்லப்படுகிறது. திருஷ்டி என்றால் பார்வை, சிருஷ்டி என்றால் உருவாகுதல் அல்லது உருவாக்குதல். நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம் என்பது இதற்கு அர்த்தம். குறிப்பாக சொல்வதானால், நம்மை நாம் எப்படி இருப்பதாக பாவித்துக் கொள்கிறோமோ நாளடைவில் அப்படியே ஆகிவிடுகிறோம். நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். அந்த நினைப்பை நம்புங்கள், உற்சாகமாகவே இருப்பீர்கள். நடைமுறைக்கு சரிப்பட்டு வராத தத்துவம் போல தோன்றுகிறதா? சந்தேகம் இருந்தால் இந்த உதாரணத்தை கேளுங்கள். இரவு நன்கு தூங்கி விடியற் காலையில் எழுந்த இளைஞன் ஒருவன் உடற்பயிற்சி செய்துவிட்டு பிறகு குளித்து டிரெஸ் செய்து ஆபீஸ் கிளம்புகிறான். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, என்ன தம்பி, டல்லா இருக்கீங்க, உடம்பு சுகம் இல்லையா என்று கரிசனத்தோடு கேட்கிறார். தெருமுனையில் அவன் நண்பன் எதிர்படுகிறான். அவனும், என்னடாச்சு உனக்க, முகம் இத்தனை சோர்வா இருக்க? உண்மையான அன்போடுதான் கேட்கிறான். ஆபீஸில் நுழைகிறான் இளைஞன். இவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், என்ன சார் ஜுரமா, கண்ணெல்லாம் உள்ள அடங்கி போய் கிடக்குது, ஆபீஸ்க்கு லீவுன்னா போன் பண்ணியே சொல்லிருக்கலாமே என்கிறாள் அக்கறையோடு. வீட்டை விட்டு கிளம்பும் போது இளைஞன் உடம்பில் இருந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி உண்மையிலேயே தனக்கு உடம்பு சரியில்லை என்று நம்பி ஆபீஸுக்கு லீவு போட்டு விட்டு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறான். இது கற்பனை கதை அல்ல, ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த இளைஞனிடம் சொல்லாமல் நடத்தி பார்க்கப்பட்ட உண்மை சம்பவம். நமது எண்ணம் நமது உடம்பை எப்படி பாதிக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. சில சமயம் நமது உடம்பே கூட எண்ணங்களை பாதிப்பது உண்டு. டென்ஷனாக இருக்கும் போது நகம் கடிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சாதாரணமான மனநிலையில் இருக்கும் போது நகம் கடித்தால் கூட மனதில் டென்ஷன் வந்து புகுந்துவிடும். சோர்வாக இருக்கும் போதெல்லாம் கன்னத்திலோ நெற்றியிலோ கை வைத்து உட்காரும் மேனரிசம் உடையவர்களுக்கு எதேச்சையாக கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தால் கூட சோர்வு தானாக வந்து ஆட்கொண்டு விடும். அவ்வளவு ஏன், சலவை செய்த சட்டை பேண்ட் மாட்டிக்கொண்டாலே வெளியில் கிளம்புகிற உற்சாகம் மனதுக்குள் வந்து விடுகிறது இல்லையா? சொடக்கு போடும் நேரத்தில் உற்சாகத்தை நம் மனதுக்குள் ஊட்டெடுக்க வைக்க முடியும். தீமிதி திருவிழாவை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்க கூடும். தீமிதிக்கும் பக்தர்கள் யாரும் அதில் முறையாக பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் இல்லை. என்றாலும் தீமிதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் மனதில் வந்தவுடன் அவர்களுக்கு தேர்ந்த ஒரு வீரனின் உற்சாகமும் வேகமும் எப்படி வருகிறது? மனதிலிருந்துதான். நாம் இங்கே விவாதித்த கருத்துக்கள் யாவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். இருந்தாலும் நம்மை நாமே தேற்றிக் கொள்ள முடியாமல் பல சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம், கவலையில் மூழ்கி விடுகிறோம். இது ஏன்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நம்முடைய கருத்து ஜெயிக்க வேண்டும் என்பதில்தான் நம்மில் பலர் குறியாக இருக்கிறோம். பெங்களூரில் பெரிய பணக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும். அவருக்கு நகரின் மையப்பகுதியில் மாளிகை போல ஒரு பங்களா, அது அவரது பரம்பரை சொத்து. பங்களாவை ஒட்டியிருக்கும் ஒரு சின்ன அவுட் ஹவுஸை விற்றால் கூட 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதில் அவர் நிறைய வசதிகள் செய்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவென்றால், பரம்பரை சொத்து எதையும் விற்கக்கூடாது. சரி, அதனால் இப்போது என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்களாவில் இருந்து வேறு வருமானம் இல்லாததால் சொத்து வரி கட்டவும் டெலிபோன் பில் கட்டவும் எலக்ட்ரிக் பில் கட்டவுமே அவர் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறார். பாவம், தனது பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தற்கொலை வரை போகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். நமது கருத்துக்களை விட நமது சந்தோஷம்தான் முக்கியம் என்ற நினைப்பு நமக்கு வர வேண்டும். நியாயமான வழிமுறைகளில் சந்தோஷமும் நிம்மதியும் நம்மை எப்படி தேடி வந்தால் என்ன என்று பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனநிலை கைவந்து விட்டால் அப்புறம் பாருங்கள், பஞ்சம் இல்லாமல் உற்சாகம் பீறிடும்.
1: உற்சாக செறிஞ்சு சுவாமி, என்னை சுற்றிலும் ஒரே குள்ளநரி கூட்டமாக இருக்கிறது. வியாபாரம், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் எனக்கு சதா குழிபறித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஏற்படும் நஷ்டம், கஷ்டம், கெட்ட பெயர் இதையெல்லாம் நினைக்கும் போது மனது வலிக்கிறது. என் கழுத்துக்கு மேல் இருப்பது தலையா அல்லது பாறாங்கல்லா என்று குழப்பும் அளவுக்கு மூளையை கவலையின் சுமை அழுத்துகிறது. இதிலிருந்து நான் தப்புவது எப்படி என்று என்னிடம் கேட்பவர்கள் ஏராளம். அவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம் இதுதான், கவலைப்படுவதனால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்றால் தாராளமாக கவலைப்படுங்கள். மேலும் மேலும் கவலைப்படும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? சின்ன கல் மாதிரி இருக்கும் கவலை பெரிய மலை மாதிரி ஆகிவிடுகிறது. கவலைப்படும் நேரங்களில் நாம் அடைந்த தோல்விகள், சந்தித்த அவமானங்கள், பட்ட வேதனைகள் இவை மட்டுமே நம் கண்முன் அணிவகுத்து வருகின்றன. அதேபோல் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நாம் பறித்த வெற்றிக் கனிகள், சந்தோஷமான நேரங்கள், சாதித்த சாதனைகள் இவையெல்லாம் தான் மனத்திரைக்குள் ஓடுகின்றன. இப்போது சொல்லுங்கள், உங்களின் அதிகபட்ச திறன் எப்போது வெளிப்படும்? கவலையாக இருக்கும் போதா, மகிழ்ச்சியாக இருக்கும் போதா? மகிழ்ச்சியாக இருக்கும் போது.
0: கரெக்டா?
1: சரி, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் தேவை சிரிப்பு. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். விழா எலும்பு சுளுக்கும் வரை சிரிக்க வேண்டும். லாஃபிங் புத்தாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். சீன நாட்டில் மூன்று பௌத்த துறவிகள் இருந்தார்கள். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்தது மாதிரி இந்த துறவிகளுக்கு சந்தோஷமாக நான்கு பேர் கூடி நின்று சிரித்ததை பார்த்தபோது ஞானம் பிறந்ததாம். சிரிப்பதை கூட ஒரு வகை தியானமாக செய்ய முடியும் என்று இவர்கள் பிறகு கண்டறிந்தார்கள். இதற்கு லாஃபிங் மெடிடேஷன் என்று பெயரும் கொடுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் வாய்விட்டு சிரிப்பதன் மகத்துவத்தை இவர்கள் உலகம் முழுவதும் பரப்பினார்கள். ஒரு நாள் இந்த மூன்று பௌத்த துறவிகளில் ஒருவர் மூப்படைந்து மரணமடைந்தார். இறந்து போன துறவிக்கு இரண்டு பக்கமும் மற்ற இரு துறவிகளும் உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட ஊர்க்காரர்கள் சிலர் இரு துறவிகளை திட்ட ஆரம்பிக்கவும் அந்த துறவிகள் சொன்னார்கள், சிரிப்பின் மகத்துவத்தை புரிய வைப்பதற்குத்தான் இவர் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். கடைசியில் இவர் இறந்து போனதற்காக நாங்கள் அழுதால் அது பொருத்தமாக இருக்காது. அதனால் இறப்பதற்கு முன்பு இவர் விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டபடிதான் நாங்கள் சிரிக்கிறோம் என்றார்கள். ஊரார் ஓரளவு சமாதானம் அடைந்தார்கள். இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான நேரமும் நெருங்கியது. வாழ்நாள் முழுதும் நான் சிரித்துக் கொண்டிருந்ததால் என்னிடமிருந்த எல்லா அசுத்தத்தையும் சிரிப்பு வெளியேற்றிவிட்டது. அதனால் நான் இறந்த பிறகு உடலை தண்ணீரால் சுத்தப்படுத்தாதீர்கள் என்று அந்த துறவி சொல்லியிருந்தார். ஆகவே இறந்து போன துறவியின் உடலை அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று தீ வைத்தார்கள். அந்த சமயம் படபட என்று பட்டாசுகள் வெடித்தன. ஆம், தான் இறந்த பிறகு எல்லோரையும் திகைக்க வைத்து பிறகு அட இப்படி ஒரு துறவியா என்று மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த துறவி தன் ஆடைகளில் பட்டாசுகளை மறைத்துக் கொண்டு இறந்து போயிருக்கிறார். இந்த துறவியின் பெயர்தான் லாஃபிங் புத்தா. முகத்துக்கு பவுடர், லிப்ஸ்டிக், ஐஷேட், கண்மை என்று என்ன வேண்டுமானாலும் போடுங்கள். ஆனால் இவை அத்தனையும் ஒரே ஒரு புன்னகைக்கு ஈடாகுமா? அதனால்தான் சொல்கிறேன், முகத்துக்கு சிரிப்பை விட சிறந்த காஸ்மெட்டிக் கிடையாது. ஓரளவு அறிமுகமான உங்களில் நான்கு பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது ஜோக்குக்கு நன்றாக சிரித்து பாருங்கள். நான்கு பேருக்கும் ஒரு புது உறவு உண்டாகும். சிரிப்பு புதிய நட்பை தேடி தருவது மட்டுமல்ல, பழைய நட்பை பலப்படுத்தவும் செய்யும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல, நிஜம் என்று அமெரிக்க மருத்துவமனைகள் உணர ஆரம்பித்து விட்டன. இப்போது சில அமெரிக்க மருத்துவமனைகளில் ஹியூமர் நர்சஸ் என்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளை சிரிக்க வைப்பதுதான் இவர்களின் வேலை. கோபம், சோகம், சோம்பல் என்று எது வந்தாலும் அது போன்ற சமயங்களில் ஏதாவது ஒரு நல்ல நகைச்சுவை துணுக்கை படித்துவிட்டு வாய்விட்டு சிரியுங்கள். வாய்விட்டு சிரிக்கும் அளவுக்கு இந்த நகைச்சுவை துணுக்கில் பெரிதாக ஏதும் இல்லையே என்று சொல்லாதீர்கள். சாதாரண நகைச்சுவை துணுக்காக இருந்தாலும் அதை சாக்காக வைத்து பெரிதாக வாய்விட்டு சிரியுங்கள். சிரிக்கும் போது உடம்பில் ரசாயன மாற்றம் நடக்கும். அதில் கவலை, கோபம், சோகம் என்று அத்தனையும் கரைந்து போகும். மலை உச்சியில் இருந்து வரும் அருவியில் குளித்த மாதிரி உடம்பு புத்துணர்ச்சி பெறும். நடராஜரின் நடனம். பலர் சிகரெட் பிடிக்கிறார்கள், வேறு பலர் மது அருந்துகிறார்கள். இவர்களிடம் போய் ஏன் சிகரெட் பிடிக்கிறீர்கள், ஏன் மது அருந்துகிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். போர் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறேன். சோகத்தை மறக்க மது குடிக்கிறேன் அல்லது ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளத்தான் இந்த பழக்கம் என்று காரணங்களை சொல்லுவார்கள். இவர்களின் மனநிலையும் உடல் நிலையும் சோர்ந்து போகும்போது அல்லது டென்ஷனாக இருக்கும்போது அந்த நிலையை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். இதை செய்வதற்கு அவர்களுக்கு தெரிந்த வழிகள் இதெல்லாம் தான். மைண்ட் ரித்தம் அல்லது பாடி ரித்தம், இவை இரண்டும் நீண்ட நேரத்துக்கு ஒரே மாதிரியாக ஒரே அலைவரிசையில் இருந்தால் நிச்சயம் போரடிக்கத்தான் செய்யும், சோம்பல் வரத்தான் செய்யும். ஏன், அர்த்தமில்லாத ஒரு சோகம் கூட வந்து கவிந்து கொள்ளும். இந்த மாதிரி நிலை யாருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அதனால் மைண்ட் ரித்தமும் பாடி ரித்தமும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைத்தால் உற்சாகம் பிறக்கும், மகிழ்ச்சி துளிர்க்கும் என்று சிலர் சிகரெட்டிடமும் மதுவிடமும் போய் சரணடைகிறார்கள். சிகரெட்டும் மதுவும் பாடி ரித்தமை மாற்றுகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவை இரண்டும் கூடவே பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன அல்லவா? சரி, அப்படியென்றால் தீய விளைவுகளே இல்லாத அதே சமயம் பாடி ரித்தமை மாற்றி உற்சாகம் தரக்கூடியது உலகில் ஏதாவது உண்டா? உண்டு, உண்டு, உண்டு. அதில் முக்கியமான ஒன்று நடனம். என்னது? டான்ஸா என்று முகம் சுளிக்காதீர்கள். டான்ஸ் நமது கலாச்சாரத்துக்கு சரிவராது என்று சொல்லி ஒதுங்காதீர்கள். உண்மையில் பார்க்க போனால் நமது கலாச்சாரமும் நடனமும் பின்னி பிணைந்த ஒன்று. பரதம், குச்சிப்பிடி, ஒடிசி, மோகினி ஆட்டம் என்று பல நடன வகைகள் வேறுவிட்டது நமது பாரத பூமியில்தான். இந்து என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் முக்கியமானது நம்மை உற்சாகம் இழக்கச் செய்வது எதுவோ அதை அழிப்பது என்பதால் நமது உற்சாகத்தை, உத்வேகத்தை, தன் நம்பிக்கையை நம்மிடமிருந்து பறிக்கும் சக்தி எது? சோம்பல், சுய பச்சாதாபம் முதலியவை தானே. நாம் முதலில் இவற்றை அழிக்க வேண்டும். நமது நடராஜரின் சிலை உணர்த்துவதும் இதைத்தான். நடராஜரின் காலடியில் கிடக்கும் அரக்கன்தான் உற்சாகத்தை நம்மிடமிருந்து பறிக்கும் சக்தி. நடனமாடும் நடராஜரின் கையில் தீ ஜுவாலை இருக்கிறதே, அது என்ன? புரிந்து கொள்ளும் அறிவைத்தான் நமது வேதங்கள் தீ என்று சிம்பாலிக்காக கூறுகின்றன. துறவிகள் நெருப்பின் வண்ணத்தில் இருக்கும் காவி உடையை அணிவதும் இதே காரணத்துக்காகத்தான். நடராஜரின் இன்னொரு கையில் இருக்கும் உடுக்கை ஞானத்தை குறிக்கும். மூன்றாவது கையின் மூலம் நடராஜர் காட்டும் அபயமுத்திராவுக்கு பயமின்றி வாழ் என்று பொருள். நம்மை தாழ்மைப்படுத்தும் அரக்கன் என்ற சக்தியை அழித்தால் துள்ளி துள்ளி நடனமாடும் அளவுக்கு நமக்கு உற்சாகம் பிறக்கும். உற்சாகம் பிறந்தால் மகிழ்ச்சி பிறக்கும். இந்த நேரத்தில் நர்சரி பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படும் ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. What is the time now என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலின் அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன நேரம்? இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கணம் எது? இதோ இந்த கணம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் எது? இதோ இந்த இடம்தான். சுஃபி நடனம் என்று தனி வகையான ஒரு நடனம் உண்டு. இந்த நடனத்தின் ஸ்டெப்ஸே நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தூர எறிவது போலத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த நடனத்தின் இறுதி கட்டத்தில் நம் உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை அட்சய பாத்திரம் ஏந்திய மணிமேகலை மாதிரி, மகிழ்ச்சியே உருவான சாண்டா கிளாஸ் மாதிரி எல்லோருக்கும் கொடுப்பது போல் ஸ்டெப்ஸ் இருக்கும். சுவாமிஜி, டான்ஸ் ஆடினால் பாடி ரித்தம் மாறும், உற்சாகம் பீரிடும் என்று சொல்கிறீர்களே, அப்படியென்றால் டிஸ்கோதேக்கில் ஆடும் நடனத்துக்கும் நடராஜரின் நடனத்துக்கும் என்னதான் வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். டிஸ்கோ கிளப்புகளில் ஆடும் நடனத்தில் ஞானம், தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இல்லை. அங்கே இருப்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமே. நடராஜர் மாதிரி தன்னைத்தானே புரிந்து கொண்டு முழு ஞானத்தோடு நம்மை தாழ்மைப்படுத்தும் சக்திகளை வீழ்த்தி அதன் மேலே ஏறி நின்று நாம் நடனமாடினால் நடனமாடுபவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். நடனம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். சரி, அப்படியெனில் எப்படி நடனம் ஆட வேண்டும்? சந்தோஷத்துக்காக நடனமாடினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஆட ஆரம்பிக்கும் போதே சந்தோஷத்தோடு நடனமாடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், Don't dance for happiness. Dance out of happiness. இன்னும் ஒரே ஒரு நாள். ஆசைகளை பற்றி நமது வேதங்கள் விரிவாக விவாதித்திருக்கிறது. ஆசைகளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அடிப்படையான ஆசைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டிசையர்ஸ். இரண்டாவது அவ்வப்போது வரும் ஆசைகள், அதாவது டாபிக்கல் டிசையர்ஸ். அவ்வப்போது எழும் ஆசைகள் என்பது என்ன? இனிப்பு சாப்பிட வேண்டும் என ஆசைப்படுகிறோம், சாப்பிடுகிறோம். டிவி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், வாங்குகிறோம். இதெல்லாம் தான் டாபிக்கல் ஆசைகள். அடிப்படையான ஆசைகளுக்கு வருவோம். இவைதான் மிக முக்கியமானவை. இதில் மூன்று ஆசைகள் அடக்கம். இன்றுதான் நம் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று தெரிந்தால், இன்னும் ஒரே ஒரு நாளாவது கூடுதலாக நாம் உயிர் வாழ மாட்டோமா என்று ஒரு ஆசை எல்லோருக்குமே பிறக்கும். இதுதான் முதல் ஆசை. இந்த இடத்தில் ஒரு சின்ன பிரேக். நான் முதன் முதலாக கீதையை பற்றி சொற்பொழிவாற்ற போன போது அந்த கூட்டத்தில் முதல் நாள் பேச்சை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க சென்று விட்டேன். அன்றிரவு நான் தங்கியிருந்த ஓட்டல் அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த போது ஒரு இளம் பெண் எதிரில் நின்றிருந்தாள். நான் என்ன என்று கேட்பதற்கு முன்பே அந்த பெண் படபடவென்று பேச ஆரம்பித்தாள். நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இன்று என் கொடுமைக்கார மாமியாரின் வீட்டை விட்டு கிளம்பினேன். கடற்கரையில் ஜனசந்தரியாக இருந்தது. சரி, இன்னும் 1-2 மணி நேரம் கழித்து தற்கொலை செய்து கொண்டால் யாரும் என்னை வந்து காப்பாற்ற மாட்டார்கள் என்று பட்டது. அதனால் நேரத்தை ஓட்டுவதற்காக உங்களின் கீதை பிரசங்கம் நடக்கும் இடத்துக்கு வந்தேன். நீங்களோ எல்லோருக்குமே கூடுதலாக ஒரே ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இது தவறு. இதோ என்னையே எடுத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரே ஒரு நாள் கூட வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. என் உயிரை மாய்த்துக் கொள்ள இப்போது நேராக கடற்கரைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியே நடக்க ஆரம்பித்தாள். சன்னியாசியான என்னை ஓர் இளம் பெண் நள்ளிரவில் சந்தித்து விட்டு நேராக கடற்கரைக்கு போய் தற்கொலை செய்து கொண்டால் என்னாகும்? வேகமாக கிளம்பிய அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி, நான் சொல்ல வந்ததில் பாதியைத்தான் என்று சொற்பொழிவில் சொன்னேன். சொல்ல வேண்டியது இன்னும் மீதி இருக்கிறது. நாளை வரை காத்திருந்து நான் சொல்லப்போவதையும் கேட்டுவிடு என்றேன். அடுத்த நாள் கீதை சொற்பொழிவை நான் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தேன். அங்கே நான் சொன்ன விஷயம் இதுதான். எல்லோருக்குமே ஒரே ஒரு நாள் கூடுதலாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதை நமது வேதம் சத் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் கூடுதலாக வாழப்போகிற அந்த நாள் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்றே அனைவரும் ஆசைப்படுகிறோம். இதை வேதம் ஆனந்தம் என்கிறது. நிரந்தர மகிழ்ச்சி கிடைத்துவிட்டால் எந்த மனிதனும் சாக விரும்ப மாட்டான். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் என்னை சந்தித்த பெண் உட்பட, அதன் பிறகு நான் அந்த பெண்மணியை பார்க்கவில்லை என்பது வேறு விஷயம். மனிதனுக்கு உள்ள மூன்றாவது நிரந்தர ஆசை தனது வாழ்நாளில் நிறைய தகவல்களை அறிவை சேகரிக்க வேண்டும் என்பது. இந்த கருத்தை எங்கே சொன்னாலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்புவது வழக்கம். என் மகனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. அவனுக்கு பள்ளிக்கூட பாடங்களிலேயே ஈடுபாடு இல்லை. ஆனால் நீங்களோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்கிறீர்கள். அது எப்படி என்று சிலர் கேட்கலாம். ஒருவனுக்கு பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தரப்படும் பாடத்தின் மீது ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு அர்த்தம் எந்த வகையான அறிவை சேகரிப்பதிலுமே அவனுக்கு ஆசை இல்லை என்பது கிடையாது. ஒரு முக்கியமான ரகசியம், இது உனக்கு தெரியக்கூடாது என்று யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லி பாருங்கள். அது என்ன ரகசியம் என்று அறிய அடுத்த நாள் வரை அவரால் காத்திருக்க முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், தகவல்களை சேகரிக்க வேண்டும், புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் மூன்றாவது நிரந்தரமான ஆசை. இந்த ஆசையைத்தான் நமது வேதங்கள் சித் என்று குறிப்பிடுகின்றன. ஆக சத் எனப்படும் வாழ்கிற ஆசை, அடுத்து ஆனந்தம் என்ற ஆசை, வாழ்கின்ற நாள் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்பது, மூன்றாவதான சித் எனப்படும் அறிவை சேகரிக்கும் ஆசை. இதைத்தான் நமது வேதம் சத் சித் ஆனந்தம் என்று மொத்தமாக சொல்கிறது. பேச்சு தமிழில் சொன்னால் சச்சிதானந்தம். சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று ஆசைகளையும் தான் வாழ்க்கை பெருங்கடலில் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு முத்தெடுப்பவன் போல தேடிக்கொண்டே இருக்கிறோம். காணாமல் போன அந்த 10வது நபர். பரமார்த்த குரு மற்றும் அவரது சீடர்களின் கதை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அதே கதை வேதங்களிலும் கொஞ்சம் வேறு வடிவத்தில் இருக்கிறது. தங்களில் ஒருவன் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டதாக எண்ணி கரையில் நின்று அழுது கொண்டிருந்த சீடர்களை துறவி ஒருவர் பார்க்கிறார். விஷயம் என்ன என்பதையும் அவர்களிடமே விசாரித்து அறிந்து கொள்கிறார். அழுது கொண்டிருந்த சீடர்களில் ஒருவனை அவர் அழைத்து, நீங்கள் 10 பேரும் உயிருடன் தான் இருக்கிறீர்கள், பிறகு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை சுவாமி, 9 பேர்தான் இருக்கிறோம், 10வது ஆளை காணோம். இதோ உங்களின் கண் முன்பே எண்ணி காட்டுகிறேன், பாருங்கள் என்று அவன் சீடர்களை மீண்டும் வரிசையாக நிற்க வைத்து எண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது 9 பேர்தான் இருந்தார்கள். சுவாமி, நாங்கள் 9 பேர்தான் இருக்கிறோம், ஆனால் நீங்களோ 10 பேர் இருப்பதாக கூறினீர்கள். நீங்கள் சொல்வது நிஜம் என்றால் அந்த 10வது ஆள் எங்கே? எண்ணி முடித்த அந்த சீடன் கேட்க, துறவி அவனையே சுட்டிக்காட்டி சொன்னார், தத்துவமசி, அப்படி என்றால் நீதான் அந்த 10வது ஆள் என்று துறவி சீடனை நோக்கி சொன்னார். இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அளவுக்கு இந்த கதை சொல்லும் தத்துவம் அனைவருக்கும் தெரிவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஆசைகளை பற்றி பேசினோம். சத், சித், ஆனந்தம் என்று ஆசைகளை இன்பத்தை அடையத்தான் வாழ்நாள் முழுவதையும் நாம் செலவிடுகிறோம். இந்த இன்பங்களை தேடித்தான் காலையிலிருந்து இரவு வரை ஓடுகிறோம். சிகரெட், மது, பெண்கள் என்று இவற்றின் பின்னால் ஓடுகிறோம். இன்பம் எங்கே, எங்கே என்று மூச்சிறைக்க தேடுகிறோம். அவர் ஒரு கம்பெனிக்கு மேனேஜர். அவருக்கு அழகான ஒரு பெண் காரியதரிசியாக வேலைக்கு சேர்கிறாள். அந்த பெண்ணுக்கு தன்னிடம் ஒரு மயக்கம் இருப்பதாக மேனேஜர் நினைக்கிறார். அது உண்மையாக இருக்கக்கூடாதா என்று அவர் உளமாற விரும்புகிறார். தன் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படி ஒரு நாள் மேனேஜருக்கு அந்த பெண் அழைப்பு விடுக்க, இப்போது மேனேஜருக்கு சந்தேகமே இல்லை, இந்த பெண் என்னை பார்த்து மயங்கிவிட்டாள் என்று இவர் உறுதியான நம்பிக்கையோடு அந்த பெண்ணின் வீட்டுக்கு அன்று இரவே விருந்து சாப்பிடப் போகிறார். அந்த பெண்ணின் வீட்டில் யாருமே இல்லை. டைனிங் டேபிளில் மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் தன் மீது மோகம் கொண்டிருக்கிறாள் என்பது 100% உறுதி என்று தனக்குத்தானே மீண்டும் ஊர்ஜிதம் செய்து கொள்கிறார். இருவரும் விருந்து சாப்பிட உட்கார்கிறார்கள். இரவு 11:30 ஆகிறது. மேனேஜரின் சந்தேகத்துக்கு

எல்லாமே என்று மிச்சமிருந்த அனைத்து உடைகளையும் மேனேஜர் கழற்றிவிடுகிறார். அப்போது சுவர் கடிகாரம் 12 அடிக்க இருட்டை கிழித்துக் கொண்டு அந்த அறையில் விளக்குகள் பளிச்சென்று உயிர் பெறுகின்றன. அந்த அறை முழுவதும் இவரின் ஆபீஸில் பணிபுரியும் எல்லா ஊழியர்களும் ஹாப்பி பர்த்டே என்று கைதட்டி பாட்டு பாட ஆரம்பிக்கிறார்கள். மேனேஜரோ பர்த்டே அன்று நிஜமாகவே பிறந்த மேனியுடன் அசடு வழியே நின்றிருக்கிறார். தனது பிறந்த நாளையே மறந்து அந்த பெண்ணின் பின்னால் சென்ற அந்த மேனேஜரை போலத்தான் நாமும் பல சமயம் இன்பத்தை நமக்கு வெளியிலேயே தேடிக் கொண்டிருக்கிறோம். தானேதான் அந்த 10வது நபர் என்று தெரியாமல் அறியாமையோடு தேடிய அந்த சீடனைப் போலத்தான் நாமும் நடந்து கொள்கிறோம். இன்பத்தை தேடுபவனும் நீதான், இன்பமும் நீயேதான் என்பதுதானே பகவத்கீதையின் பிரபலமான ஒரு அறிவுரை. அது நிபந்தனை காதல். ஹைதராபாத்தில் பன்னாட்டு வங்கி ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கும் இளைஞர் ஒருவர் என்னை சந்தித்தார். சுவாமி, நான் ஒரு இந்து, வேறு மதத்தைச் சேர்ந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டேன். இப்போது எங்களுக்கு ஓர் அழகிய பெண் குழந்தை இருக்கிறது. காதலிலும் சரி, கல்யாண வாழ்க்கையிலும் சரி, மதம் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கே வந்தது இல்லை. ஆனால் என் மனைவி நெற்றியில் சிவப்பு புட்டு வைத்துக் கொண்டால் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள் என்று சமீப காலமாக எனக்கு படுகிறது. என் மனைவியிடம் இந்த ஆசையை சொன்னேன். அவளோ, உங்களின் மத வழக்கத்தை என் மேல் திரிக்காதீர்கள் என்கிறாள். சுவாமி, சத்தியமாக சொல்கிறேன், பொட்டு என்பதை நான் மதம் சார்ந்த விஷயமாகவே பார்க்கவில்லை. இந்த பொட்டு பற்றி எங்களுக்குள் தினம் தினம் நடக்கிற விவாதங்கள் நாளுக்கு நாள் முற்றிக்கொண்டே வருகிறது. கோபத்தில் நிலையிழந்து நேற்று நான் அவளை பார்த்து, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா என்று வாய் தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவள் ஒரு கத்தியால் விரலை கீறி வழிந்த ரத்தத்தால் நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு, இப்போது உங்களுக்கு திருப்தி தானே என்று ஆங்காரமாக கேட்டாள். நான் என் மனைவியை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன், நீங்கள்தான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும். நான் அவர்கள் இருவரிடமும் சொன்னேன், நீங்கள் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. நீங்கள் இருவருமே ஆரம்பத்திலிருந்தே ஒருவரையொருவர் காதலித்ததாக சொல்வது பொய். இருவருமே நான் சொன்னதை கடுமையாக மறுத்தார்கள். கணவனை பார்த்து நான் சொன்னேன், இந்த பெண்ணை காதலித்த நாளிலிருந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த பெண் ஒப்புக்கொண்டாள். அதனால் தான் இவளை நீங்கள் காதலித்தீர்கள். சொன்னதை ஒப்புக்கொண்டதால் வருகிற பிணைப்புக்கு பெயர் காதல் இல்லை, அது நிபந்தனை காதல். இப்போது பொட்டு விஷயத்தில் நீங்கள் சொல்லும் நிபந்தனையை உங்கள் மனைவி கேட்கவில்லை, அதனால் உங்களுக்கு காதல் போய்விட்டது. உங்கள் காதலை வேறு கோணத்தில் இருந்தும் பார்க்கலாம். நீங்கள் சொல்லும் விஷயங்களை கேள்வியே கேட்காமல் உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்வாள் என்று அவர் மீது இத்தனை நாளும் நீங்கள் அபிப்பிராயம் வைத்திருந்தீர்கள். உங்கள் மனைவியும் உங்கள் அபிப்பிராயத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் இருந்தாள். ஆக நீங்கள் உங்கள் மனைவியை காதலித்தீர்கள் என்பதை விட உங்கள் மனைவி மீது நீங்கள் வைத்திருந்த அபிப்பிராயத்தை காதலித்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது ஓர் இசைக்கருவி மாதிரி. சம்பிரதாயம், உறவு, இந்த இரண்டும் இதிலே இருக்கும் இரண்டு அம்சங்கள். சம்பிரதாயத்தை அடக்கியும் உறவை தூக்கலாகவும் வாசித்து பாருங்கள், இசை அற்புதமானதாக இருக்கும். தம்பதி அதன் பின் பொட்டு விஷயத்தில் மோதியிருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். சுவாமி, என் காதலி என்னை ஏமாற்றிவிட்டாள் என்று சமீபத்தில் இன்னொரு இளைஞர் வந்தார். அவரிடமும் இதே கருத்தை தான் சொன்னேன். காதலி உன்னை ஏமாற்றவில்லை, ஓட்டாண்டி ஆனாலும் ஒடிந்து போனாலும் அவள் உன்னை தொடர்ந்து காதலிப்பாள் என்று நீ நம்பினாய். நீ வியாபாரத்தில் நொடித்து போனதும் அவள் உன்னை விட்டு விலகி போய்விட்டாள். நன்றாக சிந்தனை செய்து பார். உன்னை ஏமாற்றியது உன் காதலி அல்ல, அவள் மீது நீயாக உருவாக்கிக் கொண்ட நம்பிக்கை. சரி, கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ என்னதான் வழி? இதற்கு முதல் தேவை அன்கண்டிஷனல் லவ். பொட்டு வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, சுவையாக சமைத்தாலும் சரி,
சமைக்கவே

இல்லை என்றாலும் சரி, கணவன் தன் மனைவியை காதலிக்க வேண்டும். இதே நிபந்தனையற்ற காதலை மனைவியும் தன் கணவனிடம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, உங்கள் கணவனிடம் என்ன இல்லை என்று பார்க்காதீர்கள். பணம் இல்லாமல் இருக்கலாம், பரிவு இருக்கிறதா, ஓகே, அதை பார்த்து சந்தோஷப்படுங்கள். குடும்பம் என்னும் மலரிலிருந்து தேன் என்னும் இனிமையை அப்போதுதான் பெற முடியும். மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். கோபம், கழிவிரக்கம், குற்ற உணர்வு போன்ற பல உணர்ச்சிகள் நமது நரம்புகளில் ஆங்காங்கே அடைபட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெளியே வர திணறிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு எனர்ஜி கிளாட்ஸ் என்று பெயர். வெடிகுண்டு திரியில் நெருப்புப்பட்டால் அது எப்படி உடனே வெடிக்குமோ அதே போலத்தான் சில வார்த்தைகள் பட்டால் இந்த எனர்ஜி கிளாட்ஸ் பூகம்பம் மாதிரி வெடித்து ஐஸ் மாதிரி குளிர்ந்திருக்கும். இனிய உறவை கூட தீயாக பற்றி எரிக்கும். உங்களின் கணவனை எந்த வார்த்தை வெடிக்க செய்யுமோ அதை தயவு செய்து பயன்படுத்தாதே. தத்தகா பித்தகா என்று நடக்கும் சின்ன குழந்தை தடுக்கி விழுந்தால், அப்பா அம்மா யாருமே அருகில் இல்லை என்றால் தன் பாட்டுக்கு எழுந்து போய்விடும். அதுவே அப்பா அம்மா எதிரில் தடுக்கி விழுந்து விட்டால் ஓவென்று அழுது குழந்தை ஊரையே கூட்டிவிடும். வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிட்டவர்களுக்கும் குழந்தையின் இந்த குணநலன் உண்டு. என்னை கவனி, என்னை கவனி என்றுதான் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை பார்த்து மௌனமாக கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை கவனிப்பு, அட்டென்ஷன். கணவன்மார்களே, இதை புரிந்து கொண்டு கவனிப்பு என்னும் ஜன்னலை தாராளமாக உங்கள் மனைவிக்காக திறந்து வைத்திருங்கள். கத்திரி வேண்டாம், ஊசி கொடு. மதத்தின் பெயரால் நடக்கும் கலவரங்கள், சண்டைகள், போராட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது மதம் என்ற ஒன்று தேவைதான? இப்படி பல பேர் என்னிடம் கவலையோடு சந்தேகம் எழுப்புவது உண்டு. விஞ்ஞானம் வளர்வதால் தான் நியூக்ளியர் பாம், ஹாலஜின் பாம், பயாலஜிக்கல் பாம் என்று நாசகார ஆயுதங்கள் வருகின்றன. டாக்டர்கள் பெருத்து போனதால் தான் நோய்களும் அதிகமாகிவிட்டன. இந்த வாதங்களில் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மதம் பற்றி எழுப்பப்படும் வாதமும் உண்மை. வீடு இருட்டாக இருக்கிறது. எரிச்சலுடன் கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே போனால் நாற்காலியும் மேஜையும் காலை இடறி விடுகின்றன. உடனே நிதானம் இழந்து கோபப்பட்டு மேஜை நாற்காலிகளை எல்லாம் எடுத்து வெளியே எறிவதால் பிரயோஜனம் இல்லை. நாம் இடறி விழுந்ததற்கு காரணம் வெளிச்சமின்மை. ஆகையால் வெளியே போக வேண்டியது மேஜையோ நாற்காலியோ இல்லை. விளக்கை ஏற்றினால் இருட்டு போய் பிரச்சனைகளும் தன்னால் காணாமல் போய்விடும். கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண பிறந்தது அல்ல மதம். அமைதியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது அது. மதம் மனிதர்களை பிரிப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை, மனிதர்களை ஒன்றுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அது. இஸ்லாமிய மதத்தின் ஒரு பிரிவான சுஃபி மதத்தின் இலக்கியத்தில் இந்த கதை இருக்கிறது. அவர் ஒரு பெரிய துறவி. அவரை அரசர் சந்தித்தார். அந்த துறவி அடிப்படையில் துணிகள் தைத்துக் கொடுக்கும் தொழில் செய்பவர். அதனால் வைரங்கள் பதித்து அழகுபடுத்தப்பட்ட தங்க கத்திரிக்கோள் ஒன்றை துறவிக்கு அரசர் பரிசாக கொடுக்க துறவி அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். துறவிக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் அரசர் அவரிடம் கேட்டார், உங்களுக்கு நான் என்ன கொடுத்தால் அது தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? துறவி சொன்னார், ஒரே ஒரு ஊசி இருந்தால் கொடுத்து விட்டு போ. உடனடியாக ஒரு ஊசியை வரவழைத்து கொடுத்துவிட்டு அரசர் பணிவாக நிற்க துறவியை விளக்கம் கொடுத்தார், நான் கத்திரிக்கோள் வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் அது வெட்டும், பிரிக்கும். ஆனால் ஊசியோ தைக்கும், அதாவது இணைக்கும். இன்று மனிதகுலத்துக்கு தேவை கத்திரிக்கோள் அல்ல. இன்றைய காலகட்டத்துக்கும் அந்த சுஃபி துறவி சொன்னது அப்படியே பொருந்தும். மதகுருக்கள் யாரும் மனிதர்களை பிரிக்கும் விதத்தில் பேச மாட்டார்கள். அப்படி பேசுபவர்கள் உண்மையான மதகுருக்களாக இருக்கவும் முடியாது. இந்த இடத்தில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் நடந்த ஓர் உண்மை சம்பவம் பற்றி அவசியம் சொல்ல வேண்டும். வங்காளத்தில்
இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி வீதிகளில் இரத்த ஆறு ஓடவிட்டுக் கொண்டிருந்த சமயம் நடுத்தர வயது கொண்ட ஒருவர் மகாத்மா காந்தியின் காலிலே விழுந்து, "நான் பாவி, நான் கொலை செய்து விட்டேன், நிச்சயம் நான் நரகத்துக்குத்தான் போவேன்" என்று கதறியாட ஆரம்பித்தார். விஷயம் இதுதான். இந்த நடுத்தர வயதுக்காரரின் மகனை மதக்கலவரத்தில் யாரோ வெட்டி கொன்று விட்டார்கள். அதனால் பழிக்கு பழி என்ற ஆத்திரத்தில் அறிவிழந்து நிதானம் தடுமாறி அறிவாளோடு வெளியே ஓடிய இவர் எதிர்ப்பட்ட முஸ்லிம் இளைஞன் ஒருவனை வெட்டித் தள்ளினார். முஸ்லிம் இளைஞன் கீழே விழுந்து துடிதுடித்து உயிர் விட்ட பிறகுதான் தான் செய்தது எத்தனை பெரிய பாவகாரியம் என்று அவருக்கு உரைத்தது. உடனே ஓடி வந்து தன் காலடியில் விழுந்து கதறி அழுதவரை எழுப்பி காந்திஜி சொன்னார், "இப்பவும் எதுவும் கெட்டுவிடவில்லை. நீ சொர்க்கத்துக்கு போக இன்னமும் கூட உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது." "என்ன?" "என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா?" என்று கண்களில் குழப்பம் பொங்க கேட்டவரை பார்த்து காந்திஜி பேசினார். இந்த மதக்கலவரத்தில் தாய் தந்தையரை இழந்து அனாதையாகிவிட்ட ஒரு முஸ்லிம் குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து படிக்க வைத்து பெரிய ஆளாக மாற்று. இதுதான் உனக்கு பரிகாரம், பாவ விமோச்சனம், சொர்க்கத்துக்கான வழியெல்லாம். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மதத்தினரில் எத்தனை பேரை வெட்டி சாய்த்தாலும் அவர்களின் மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதால் நாம் செய்த வன்முறைகளுக்கு பரிகாரம் கண்டுவிடலாம், பாவ விமோச்சனம் பெற்றுவிடலாம் என்று காந்திஜி குறிப்பிட்டதாக நாம் அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. வன்முறைக்கு என்றுமே பரிகாரமே இல்லை. ஆனால் தான் செய்த தவறுக்கு உண்மையாக வருந்தி ஒருவன் மனம் திருந்துவானே ஆனால் அவன் எல்லா மதத்தினரையும் உள்ளன்போடு நேசிப்பான், நேசிக்க வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் அவை அயலானுக்கும் அன்பு காட்டு என்றுதான் போதிக்கிறது. இந்த ஒற்றை வாக்கியம்தான் கீதை, குரான், பைபிள் என்று எல்லா மதங்களின் வேதத்திலும் வெவ்வேறு வார்த்தைகளில் இருக்கிறது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களை நான் நேசிப்பேன், அவர்களிடத்தில் அன்பு காட்டுவேன். இப்படி ஒரு சபதத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டால் போதும். மதத்தின் பெயரால் மட்டும் இல்லை, ஜாதி, இனம் என்று எந்த காரணம் கொண்டும் பிரச்சனைகள் தலை தூக்காது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போனது. கடவுள் உண்டா இல்லையா? இதைவிட பழமையான கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய சர்ச்சை வேறெதுவும் இருக்கவே முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இங்கே பார்ப்போம். அவரது ஞானத்தை வியந்து நாட்டின் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் அவரை வந்து நிறைய பேர் தரிசிப்பார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த அதே ஊரில் ஒரு பண்டிதரும் இருந்தார். பரமஹம்சரை பார்த்து அவருக்கு பொறாமை. பல துறைகளை பற்றியும் படித்து கரைத்து குடித்தவர் இந்த பண்டிதர். அறிவு மிக்கவர், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு நாள் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்து, "கடவுள் என்ற ஒருவர் கிடையவே கிடையாது" என்று வாதிட ஆரம்பித்தார். தர்க்கவியலில் அந்த பண்டிதர் நிபுணர் என்பதால் அவர் எடுத்து வைத்த வாதங்கள், தனது வாதத்தை நியாயப்படுத்த அவர் சொன்ன கதைகள், சம்பவங்கள், மேற்கோள்கள் என்று அத்தனையும் பார்த்து ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்களுக்கு கடவுள் இல்லை என்ற கட்சி ஜெயித்து விடுமோ என்று லேசான பயமே வந்துவிட்டது. பண்டிதர் தனது வாதத்தை முழுமையாக எடுத்து வைக்கும் வரை புன்சிரிப்புடன் பொறுத்திருந்து விட்டு கடைசியில் பரமஹம்சர் சொன்னார், "பலே, உங்கள் வாதம் அற்புதம், அபாரம், அழகாக திறம்பட பேசினீர்கள். உங்கள் பேச்சிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த அழகில் நான் இறைவனை தரிசித்துக் கொண்டிருந்தேன். இறைவனை காட்டிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி." பண்டிதர் வாயடைத்து போனார். இறைவனை முதலும் முடிவும் இல்லாதவன் என்று வேதங்கள் வர்ணிக்கின்றன. முதலும் முடிவும் இல்லாதது எது? இயற்கை. அப்படி என்றால் கடவுள் என்பது இயற்கையா? இந்த கேள்விக்கு ஜென்மதம் ஒரு கதை வாயிலாக விடை சொன்னது. அந்த ஊரில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை.
பயிர் விளையும் பூமி எல்லாம் வறண்டு கட்டாந்தரை மாதிரி வெடித்து விட்டது. அப்போது அந்த ஊருக்கு ஒரு ஜென்மத துறவி வந்தார். ஊர்க்காரர்கள் மழை இல்லாததால் தாங்கள் படும் அவதிகளை கண்ணீரோடு அவருக்கு விவரித்தார்கள். துயரத்தை போக்குவது என துறவி முடிவெடுத்தார். துறவி கேட்டுக்கொண்டபடியே அவர் கிராமத்தின் மையப்பகுதியில் அமர்ந்து தியானம் செய்ய ஊர்க்காரர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். தியானம் செய்ய உட்கார்ந்த 5வது நாள் அந்த ஊரில் வானத்தை கிழித்துக் கொண்டு மழை பெய்ய ஆரம்பித்தது. சந்தோஷத்திலும் மழையிலும் நனைந்தபடியே ஊர் மக்கள் நன்றி பெருக்கோடு துறவியை சூழ்ந்து கொண்டு, உங்களால் இதை எப்படி செய்ய முடிந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். துறவி சொன்னார், நான் தியானம் செய்த போது மனதிலே தோன்றிய அமைதியால் உடம்பிலே ஒரு சமநிலை ஹார்மோனி ஏற்பட்டது. அதனால் என் உடம்பை சுற்றியிருந்த காற்று மண்டலமும் என் உடம்பில் உண்டான மாதிரியே சமநிலை அடைந்தது. அதாவது வருடக்கணக்காக தொடர்ந்து வெயில் என்ற அசாதாரண நிலை விலகியது. மழை தானாக பொழிந்தது. உள்ளத்துக்குள் உண்மையும் அமைதியும் இருந்தால் உடம்புக்கு வெளியிலும் அமைதி பரவும். மனிதன் பொய் இல்லாதவனாக இருந்தால் பருவமழையும் பொய்க்காது. மனிதன் பிறரை ஏமாற்றாமல் இருந்தால் இயற்கையும் ஏமாற்றாது. இதுதான் அந்த ஜென் துறவி நிரூபித்து காட்டிய தத்துவம். இது மாயமந்திரம் அல்ல, அறிவியல் பூர்வமான உண்மை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இயற்கையில் நமது அறிவுக்கு சுலபமாக புலப்படாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. நமது வேதம் இதையெல்லாம் மாயா என்கிறது. மாயா என்ற தத்துவத்தையும் ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலம் நமது வேதங்கள் விளக்குகின்றன. அவன் ஒரு விவசாயி. நோய்வாய்ப்பட்டிருந்த அவன் ஒரு நாள் திடீரென்று இறந்துவிட அவனின் 3 மகன்களும் தங்களின் தந்தைக்கு ஈமக்கிரியைகள் செய்து முடித்துவிட்டு அடுத்த நாள் அவர் எழுதி வைத்திருந்த உயிலை எடுத்து பார்த்தனர். உயிலில் என்னுடைய சொத்தில் 2/1 பங்கு என் முதல் மகனுக்கும், 1/3 பங்கு 2வது மகனுக்கும், 1/9 பங்கு கடைசி மகனுக்கும் சேர வேண்டியது என்று எழுதியிருந்தது. உயிலை படித்ததும் 3 மகன்களுமே குழம்பி போய் தலையில் கைவித்து உட்கார்ந்து விட்டார்கள். காரணம், தந்தையின் சொத்து என்று இருந்தது 17 பசுக்கள் மட்டுமே. தந்தையின் உயில் கணக்குப்படி 17 பசுக்களை பாதிப்பாதியாகவோ, 1/3 பங்காகவோ, 1/9 பகுதியாகவோ முழு பசுக்களாக பிரிக்க முடியாதே. 3 மகன்களும் தவித்துக் கொண்டிருந்ததை பார்த்து துறவி ஒருவர் இவர்களின் உதவிக்கு வந்தார். இவர்கள் தந்தை எழுதி வைத்த உயிலை கவனத்தோடு படித்த துறவி பெரிய புன்னகையோடு 17 பசுக்களையும் வரிசையாக நிற்க வைத்துவிட்டு இப்படி சொன்னார், என் ஆசிரமத்தில் ஒரு பசு இருக்கிறது, அதை உங்கள் தந்தை விட்டு சென்ற 17 பசுக்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது பசுக்களின் எண்ணிக்கை 18 ஆகிவிட்டது இல்லையா? சரி, மூத்த மகனே, முதலில் நீ வா, இதோ உன்னுடைய 2/1 பங்கு பசுக்கள் என்று 9 பசுக்களை அவனுக்கு கொடுத்தார். 9 பசுக்களோடு அவன் ஒரு ஓரமாக போய் நின்றான். உயிலில் எழுதியுள்ளதைப் போலவே 2வது மகனுக்கு 1/3 பங்கு, அதாவது 6 பசுக்களையும், கடைசி மகனுக்கு 1/9 பங்கு என்று 2 பசுக்களையும் கொடுத்தார். பிறகு துறவி சொன்னார், பிள்ளைகளே, உங்கள் தந்தை வைத்துவிட்டு போன பசுக்களை அவர் சொன்ன கணக்குப்படியே உங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டேன். உங்களிடம் இப்போது 17 பசுக்கள் உள்ளன. இப்போதும் ஒரு பசு, அதாவது கணக்கில் நான் சேர்த்த எனது பசு என்னிடமே இருக்கிறது. அந்த 18வது பசுவை நானே மீண்டும் எடுத்துக்கொண்டேன். மாயா என்ற தத்துவத்தை விளக்க இதை போலவே இன்னொரு கதையும் நமது வேதத்தில் இருக்கிறது. சீடன் ஒருவனுக்கு ஒரு தீபத்தின் வெளிச்சத்தில் குரு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பெருங்காற்று அடிக்க தீபம் அணைந்து போனது. சீடன் கேட்டான், குருவே, விளக்கின் சுடர் எங்கே போனது? குரு சொன்னார், அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய்விட்டது. எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதங்களில் கவனம் செலுத்துவதை விட நமக்குள்ளேயே இருக்கும் ஆண்டவன் என்ற சக்தியை உணர்ந்து பலப்படுத்திக் கொண்டால் அதைவிட பெரிய சக்தி எதுவும் கிடையாது. வருங்காலம். மனிதர்கள் பலர் எப்போதும் வேதனை சூழ்ந்த முகத்துடன் இருக்க காரணம் என்ன?
இதை பட்டியலிட ஆரம்பித்தால் அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். பெரும்பாலானவர்கள் சொல்கிற பதில் எதிர்காலம் பற்றிய பயம் என்பதாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். உண்மையில் என்னை கேட்டால் மனிதரின் துயரத்துக்கு முக்கிய காரணம் கடந்த காலத்தின் நினைவுகளில் உண்டாகிற பாரம். இரண்டாவது எதிர்காலம். முதலில் கடந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த காலத்துக்கு இறந்த காலம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆனால் மனதளவில் அதை நாம் இறக்க விடுவதே இல்லை. இறந்த காலத்தையும் நாம் தேவையில்லாமல் நெஞ்சிலே சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறோம். அவர் யாருக்குமே தலைவணங்காத ஊர் பெரியவர். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு நபரின் முன்பு மட்டும் அவர் தலை குனிவார். அந்த நபர் அந்த கிராமத்தின் முடிதிருத்தும் தொழிலாளி. அன்று அந்த பெரிய மனிதருக்கு முடிதிருத்தியபடியே அந்த தொழிலாளி பேச்சு கொடுக்கிறார். உங்கள் வயலில் அறுவடைக்காக காத்திருந்த நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாயவிடாமல் பக்கத்து நிலத்துக்காரன் தடுத்து விட்டானாமே, அதனால் உங்களின் அத்தனை பயிர்களும் கருகி நாசமாக போய்விட்டதாமே. அதை பற்றி ஞாபகப்படுத்தாதே. கண் காதுகளிலிருந்தெல்லாம் புகை வரும் அளவுக்கு பெரிய மனிதர் கோபத்தோடு கர்ஜிக்கிறார். சரி, அதை விடுங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு உங்களை விட்டு ஓடிப்போன மனைவி பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா? எதை பற்றியும் பேசாதே. வாயை மூடிக்கொண்டு உன் வேலையை மட்டும் பார். பெரியவர் மீண்டும் எச்சரிக்கிறார். கடைசியில் சுத்தமாக முடிவெட்டி கொண்டு ஊர் பெரியவர் எழுந்தபோது அந்த முடிதிருத்தும் தொழிலாளி சொன்னார், ஐயா, நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசியதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பேசிய போதெல்லாம் உங்கள் உடம்பில் இருந்த அத்தனை முடிகளும் தலை உட்பட கோபத்தில் சிலிர்த்து கொண்டன. முடிதிருத்துவதற்கு எனக்கு அது சௌகரியமாக இருந்தது. உங்களுக்கு அழகாக முடிவெட்ட வேண்டும் என்ற ஆசையில்தான் அடிக்கடி சிலிர்க்க விட்டேன். என்றாலும் நான் செய்தது தவறு. என்னை மன்னித்து விடுங்கள். ஆக, கடந்த காலத்தில் நாம் அடைந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்தால் ஒன்று, கோபத்தில் ரத்தம் கொப்பளிக்கிறது, துயரத்தில் மனசு ரணகலமாகி விடுகிறது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் மனம் கனத்து போயிருக்க வருங்காலமும் ஒரு காரணமாகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, பல 1000 முதல் போட்டு துவங்கிய வியாபாரம் என்ன ஆகுமோ, இப்படி எதிர்காலத்தை பற்றி நினைத்தாலே ஒரே பயம். கவலையின்றி வாழ வேண்டும் என்றால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரே வழி. கீதையிலிருந்து ஒரு தத்துவம் சொல் என்று யாரை கேட்டாலும், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பட்டென்று சொல்வார்கள். என்றாலும் இந்த ஒற்றை வாக்கியத்துக்குள் புதைந்து கிடக்கும் பொருளை பலர் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. பலன் என்பது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. கடமை என்பது நிகழ்காலம். எதிர்காலத்தை பற்றிய கவலையும் பதட்டமும் வந்தால் நிகழ்காலம் நிலை தருமாறு. அதனால்தான் அதை நினைக்க வேண்டாம் என்பது. அகலம் மிக குறைவான நீளமான இரும்பு பாதையில் நடக்க சொன்னால் நம் எல்லோருக்குமே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அனாயாசமாக நடந்து விடுவோம். அதே ஒற்றையடி இரும்பு பாதையை 2 உயரமான கட்டடங்களின் உச்சியை இணைப்பது மாதிரி வைத்துவிட்டு கைப்பிடி கூட இல்லாத அந்தரமான அந்த பாதையில் நடந்து போக சொன்னால் நமது கைகால் உதறும், நடை தடுமாறும், தலை சுற்றும். காரணம், எங்கே விழுந்து தலை சிதறிவிடுமோ என்ற பயம். எதிர்காலத்தை பற்றி அஞ்சி நெடுங்கும் கணங்களில் நிகழ்காலத்தை காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனின் துளசி தீர்த்தத்தை 2 கைகளாலும் ஏந்தி பார்த்து ரசித்து நாவால் சுவைத்து அது நமது உணவு பாதையில் பயணிக்கும் வரை அதை அனுபவிப்பது மாதிரி நிகழ்காலத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய பயத்தில் நாம் மூழ்கிவிட்டால் கண்முன் இருக்கும் மனைவியின் அழகு கூட புலப்படாது, உணவின் ருசி தெரியாது. இயந்திரம் மாதிரி சப்கான்சியஸ் ஆகவே ஜடம் மாதிரி செயல்படுவோம். இப்படி சொல்வதால் எதிர்காலம் பற்றி திட்டமிடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. வருங்காலம் பற்றி திட்டமிடுங்கள். ஆனால் அதையே நினைத்து பயந்து நடுங்காதீர்கள். கடந்த காலம் என்பது துயரம், எதிர்காலம் என்பது புதிர், நிகழ்காலம்தான் ஆண்டவன் நமக்கு அளித்திருக்கும் பரிசு. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால்,
Past is a misery. Future is a mystery. Present is a gift. That is why we call it as present. நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம். விகடனின் சென்னை வாசகர்களை நேரில் பார்த்து அவர்களிடையே உரையாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இரண்டு நாள் புரோகிராம். இரண்டாவது நாள் நிகழ்ச்சி முடிந்து நான் கிளம்பும் போதே என்னை ஒரு இளைஞன் வழிமறித்தான். ஷேவ் செய்யப்படாத முகமும் கண்களில் இருட்டும் முகத்தில் விரக்தியும். சுவாமி, நான் ஒரு எம்ஏ பட்டதாரி. படிப்பை முடித்து 10 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஒரே ஒரு இன்டர்வியூ கூட வரவில்லை. அதனால் என் கல்விக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஓட்டல் ஒன்றில் சொற்பமான சம்பளத்துக்காக கேஷியர் வேலை பார்க்கிறேன். சென்ற மாத கணக்கிலே 500 ரூபாய் உதைத்தது. எப்போது விட்டேன், யாரிடம் விட்டேன் என்று தெரியவில்லை. ஓட்டலில் திருடன் என்ற பட்டம் வாங்காமல் இருக்க ஏதாவது நகையை அடமானம் வைத்து பணம் வாங்கலாம் என்று மனைவியிடம் கேட்டேன். அவள் தனது நகையை கொடுக்க மறுத்துவிட்டாள். தாயிடம் கேட்டேன். நகைக்கு பதிலாக அவள் வசை மொழிகளைத்தான் கொடுத்தாள். இந்த உலகில் பெற்ற தாயும் மனைவியும் கூட என் மானத்தை காப்பாற்ற முன்வரவில்லையே. நான் கேட்டேன், தாயும் மனைவியும் உன்னை நம்பாதது இருக்கட்டும், முதலில் நீ உன்னை நம்புகிறாயா? நன்றாக யோசித்துப்பார். தன்னம்பிக்கை இல்லாததால் தானே உன்னால் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க முடியவில்லை? ரிஸ்க் எடுக்க முடியாததால் தானே மனதுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாய்? மனதுக்கு பிடிக்காத வேலை என்பதால் தானே அதை ஈடுபாட்டோடு உன்னால் செய்ய முடியவில்லை? அதனால் தானே கணக்கில் பணம் எப்படி உதைக்கிறது என்று உன் நினைவுக்கு வரவில்லை? ஆக உன்னுடைய பிரச்சனை தாயோ மனைவியோ இல்லை, நீயேதான். உனக்கு தன்னம்பிக்கை இல்லாததுதான் உன்னுடைய பிரச்சனை. முதலில் அதை வளர்த்துக்கொள். நமக்கு தன்னம்பிக்கை வளர வேண்டும் என்றால் அதற்கு 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். கவலை, சோகம், சுய பச்சாதாபம் போன்றவற்றுக்கு நாம் இடம் தரவே கூடாது. இரண்டாவது, திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். திறமை இல்லாவிட்டால் நிச்சயமாக தன்னம்பிக்கை வராது. திறமை என்று நான் இங்கே குறிப்பிடுவது அக்கவுண்டிங், கம்ப்யூட்டர், மெக்கானிக் வேலை, தட்டச்சு, சுருக்கெழுத்து, ஓவியம் என்று நமக்கு ஈடுபாடு அதிகமுள்ள ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்வது. கடைசியாக, எதிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய குணம். அரசு அலுவலகங்களில் சில ஊழியர்களை பார்த்திருப்பீர்கள். எந்த கேள்வி கேட்டாலும் உண்டு இல்லை என்பது மாதிரி நிச்சயமான பதிலை சொல்ல மாட்டார்கள். எல்லா பதிலும் வழவழா கொழகொழா என்று பட்டுக்கொள்ளாமல் இருக்கும். நாம் ஏதாவது புகார் சொன்னாலும் கூட தலையை ஆட்டி ஆட்டி கதை மாதிரி சுவாரஸ்யமாக கேட்டுவிட்டு கடைசியில், எதற்கும் இதையெல்லாம் மேலதிகாரியிடம் நீங்களே நேரில் போய் சொல்லிவிடுங்களேன் சார் என்பார்கள். இதற்கு எச்சரிக்கை உணர்வு என்று ஒரு பெயரும் கொடுத்து அது தங்களுக்கு அதிகமாக இருப்பதாக இவர்களே தங்களின் முதுகை வேறு தட்டி கொடுத்துக் கொள்வார்கள். இதற்கு பெயர் எச்சரிக்கை உணர்வு அல்ல, பாசிங் த பக், பொறுப்பை தட்டி கழிக்கிற அருவறுப்பான செயல். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற யாரின் சரித்திரத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். படிப்பு இல்லாமல், பணம் இல்லாமல், ஏன் கைகால் இல்லாமல் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் உண்டு, சாதித்தவர்களும் உண்டு. ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் என்று யாருமே இல்லை. ஒலிம்பிக், ஏசியாட் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சில நாடுகள் மட்டும் தங்க மெடல்களை வாரிச் செல்வதற்கு பயிற்சி, வசதி வாய்ப்புகள் என்று எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்று குறிப்பிடுகிறார்கள். இதை கண்டுபிடித்தது ரஷ்ய நாட்டினர்தான். ஆனால் இதை அமெரிக்கர்கள் இப்போது நன்கு புரிந்து கொண்டு பல மடங்கு மேம்படுத்தி விட்டார்கள். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற உடற்பயிற்சி மட்டும் போதாது, மனப்பயிற்சியும் வேண்டும் என ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி சொல்லுகிறது. அதாவது, ஓட்டப்பந்தயத்திலே ஒரு வீரன் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் தோற்றுவிடுவோம் போயிருக்கிறது.
என்று ஒரே ஒரு கணம் அவன் நினைத்தால் போதும், போட்டியில் அதன் பின் அவனால் முழு வேகத்தோடு பிரகாசிக்க முடியாது. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது மட்டும் அல்லாமல் பயிற்சி எடுக்கும் காலத்திலிருந்து நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்று தனக்குத்தானே திரும்ப திரும்ப ஆழமான நம்பிக்கையோடு அவன் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதை மென்டல் ரிஹர்சல் என்கிறார்கள். சமீபத்தில் பெங்களூரில் எனது இந்த கருத்துக்களை கேட்ட ஒரு இளைஞன் சொன்னான், சுவாமி நான் மற்றவர்கள் மாதிரி கிடையாது, வேலைக்கு அரசாங்கத்தை நம்பாமல் கையில் இருக்கும் பணத்தை முதலீடு செய்து சுயமாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். பெரும் நஷ்டம் வந்தது. இப்போது வேலையில்லாதது மட்டுமல்ல, கையில் இருந்த பணமும் போய்விட்டது. சொல்லுங்கள், நான் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது? வாழ்க்கையில் அபிரகாம் லிங்கன் சந்திக்காத தோல்விகள் கிடையாது. 27வது வயதில் நரம்பு மண்டலமே பாதிப்புக்குள்ளானது. 46வது வயதில் செனட்டர் தேர்தலில் தோல்வி. 47வது வயதில் துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி. இத்தனை இழப்புகளாலும் தோல்விகளாலும் அவரின் தன்னம்பிக்கையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. 52வது வயதில் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆனார். ஆகவே உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க கடந்த காலத்தை அனுமதிக்காதீர்கள். வால்யூம் 5 சந்திப்போம்.

அன்புமிக்க பெரியவர்களே, உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம். இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்து என்கின்ற வார்த்தை தான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை. தனியொரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று. அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும், அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று. இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டண்டுகள் இருப்பது போல், இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று. சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர். கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது. காலம் அறியாது மட்டுமல்ல, தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும். உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள், உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது, அந்நாளிலேயே பரவி இருக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களோ ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு ஹிந்துவுக்கு இந்தியாவிலே எந்த உணர்ச்சி தோன்றிற்றோ அதே மனித உணர்ச்சி உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தோன்றியிருக்கிறது. ஆகவேதான் அடிச்சுவடு ஒரே மாதிரி இருக்கிறது. அடிச்சுவடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம், உலகெங்கிலேயும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது. அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள். மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது. கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும். அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதமாகும். எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே, ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவை தான் என்றாலும், மகாநதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரர்கள் இல்லாமலேயே 6000-7000 ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது, இந்து மதத்தை செய்ய முடியும். அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்து நிற்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள். இது வெறும் சந்நியாச மதம் அன்று, வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று, எல்லோரும் துறவியாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று, லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும். எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம், வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறதோ, அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது. ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது, மரணம் இறைவன் அழைப்பது, இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு. இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்கள் எவராலே நியமிக்கப்படுகின்றன, எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன, எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை. சந்திரமண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டது.
ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சுக்கு போன பின்னாலே தான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால், விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெய்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை எங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும். உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில், நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில், விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில், ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான். சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு, ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு, வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு, வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு. பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலே இது பட்டிருக்கிறது. லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலே தான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சமைத்தார். உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகிற மதம் வேறொன்றும் இல்லை இந்து மதத்தை தவிர. மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும்போது மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும். மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை. இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக அதை வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அது ஏற்படுத்திற்று. ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது. வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது. இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது. இல்லறத்திற்கு அது துணை வருகிறது. அதனுடைய தாற்பரியங்கள், லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன? தாய், தாயிடமிருந்தே தோற்றுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்தில் பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே என்று அழைத்தார். அங்கே இருந்த இளம் பெண்கள் சிலர் சிரித்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது, நீங்களோ இளம் பெண்கள், என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேலை நாட்டிலே பெண் என்றாலே மனைவி அல்லது காதலி என்கின்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெண் என்ற பெயரை கேட்டாலே தாய் என்கின்ற உணர்வுதான் எங்களுக்கு வரும். தாய், தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும். 18 வயது இளம் பெண்ணை பார்த்து 80 வயது கிழவன் பிச்சைக்கார பிச்சை கேட்கும் போது கூட ஏன், 7 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்று தான் கேட்கிறானே தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரியே பிச்சை போடு என்று கேட்பதில்லை. எங்களுடைய குடும்பத்தின் லட்சியம் மூலம் தாய். எவள் இல்லை என்றால் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ, அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கின்றாள். என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும். என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன். மேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளே. உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய், அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு. தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவு. தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம். அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம். அதனாலேதான் சுருக்கமாக 4 சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த 4 வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா. சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம். சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குருவும்.
இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம். இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது, ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாத, அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா, பிறகு தாய் தந்தை நிலை என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை, ஆண்டவனுடைய விருப்பத்தின்படியே நாம் ஜெனிக்கிறோம். அதற்கு இரண்டு கருவிகள், தாயும் தந்தையுமா. ஜனனம் நமக்கு சர்வநிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம், எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம், ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றம் அளிக்கின்றான். ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறான். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று இருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல ஹிந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நியதியை முதலிலே துவக்கி வைத்தது ஹிந்து மதம்தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறார். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலேதான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரியை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டு கொண்டிருக்கக்கூடும். அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்றவர்கள் அழைத்தார். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவி இறந்தார். அது சாத்தியமா, அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபுத்திரி வரதன் என்றார். இரண்டையும் இரண்டு துருவங்களாக ஆக்கி காட்டினார்கள். இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை.
அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்து, ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்தினி விரதமாகும். அந்த ஏகபத்தினி விரதம் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள், உவமை நயங்களை அது சொன்னது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். இளவரசனாக வருகிறான், மன்மதன் போல வருகிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறார். எதிலேயும் அவள் மயங்கவில்லை. மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம். அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமற் போய்விடுமா? நானும் ராமனைப் போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது, இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருந்தினான். ஏகபத்தினி விரதன் என்பதை வெறும் வார்த்தையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக ஊனித்தது சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்று, அருந்ததியினுடைய கதை, நலாயினியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டவை. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும், கல்லும் கணவனாகுமா புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன் புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்று. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, புண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ புராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ, இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளால் காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழுக்கி விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வழுக்கி விடக்கூடும். பூமியிலே அவள் வழுக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வழுக்கி விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீகத்துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ, அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை, காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி.
அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் காலதை மிதிக்கப் போவதில்லை. காலதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை ஹிந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் ஹிந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதம் லௌகீக மதம், லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சன்னியாசி மடம் என்று கருதி கொண்டிருக்கிறார். உண்மை அதுவல்ல. வாழ்வின் சகல துறைகளிலேயும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வை துறந்து ஓடிய ஞானி ஒருவர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கிறார். அந்த வெண்பா இது

அவர் கூறுவதனுடைய கருத்து என்ன? வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது. முதற் சங்கு பால் ஊட்டுகிறது, இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது உதப்படுகிறது, மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது. அதிலேயும் வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார். முதற் சங்கு அமுது ஊட்டும், பால் ஊட்டும். மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு ஊட்டும். நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊதப்படுகிற சங்கை மட்டுமல்ல, வாழ்க்கையின் நடுப்பகுதி நடுச்சங்கமத்தை குறிக்கும். கடைச்சங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா, அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமமாவதையும் குறிக்கும், அழகான சங்கு என்பதையும் குறிக்கும். வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது. அந்த முதற் சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம், இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒலிக்கிறது, அந்த மனவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா, என்ன இந்த சடங்குகள், அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு. ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன், திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே நாசமாய் போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது, எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள். மணவறைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் ஹிந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும். மணமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது? அதுவும் ஒரு சடங்குதானே. அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சி அக்னி சாட்சி. நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நான் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதாக. கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலை குனிந்து வருகிறவள் தானே இந்து பெண், தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி. தலை குனிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே, நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமாகும். அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அம்மியைப் போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக. அருந்ததி பார்ப்பதையே, அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னுகிறாள், நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக. நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும். மங்களமே நிறைந்து நிற்கும். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோறோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று ஒரு நல்ல ஹிந்து சொல்ல மாட்டான். நல்ல ஒரு வைதிக ஹிந்து, நிறைய இருக்கிறதப்பா நாளைக்கு வா என்ன. அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும், பகுத்தறிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட. அதாவது இல்லை என்பது அதனுடைய பொருளாக. அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள். ஏன் தெரியுமா? இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது, அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது

கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போக போகிற பாதைகளும் சாக போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றான் வள்ளுவன். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியை கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்றான் இளங்கோ. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி கால் பங்கு, விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு. எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தார். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லோவேக்கியாவை பிடித்தார். குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களிலேயே பிடித்திருக்கலாம். வெறும் வாய்வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி அடித்திருக்கலாம். அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்க கூடியதே. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன. எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு. வெல்லலாம். அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே உன் விதியாக இருந்திருக்கும். அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தமல்ல. ஒன்று சொல்வேன். யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன். இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன். தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது. வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அழிக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும். அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே ஏன்? பருவத்தாலே ஆண்டவன் 2 பிரிவுகளை உருவாக்குகிறார். மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும். ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம். கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம். கடலிலே நிறைய தண்ணீர் இருக்கிறது. கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா? கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடி நீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்? கடலிலே தண்ணீரும் இருக்க வேண்டும், அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும். மனிதன் அதை பார்த்து கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்க வேண்டும். தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும். பூமியை தோண்ட வேண்டும். தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும். ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது. போதாது என்பது மட்டுமல்ல, எனக்கு ஆயுள் போதாது. சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது. அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை. அதற்கு 2 பல்லும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி உருவானது, யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது. வகை வகையான பூச்சிகள், இவற்றை சிருஷ்டித்தவன் யார்? இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா?
இந்த பூச்சியை

உண்டாக்கியது முட்டை, அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால், அந்த முதல் பூச்சியை, அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது? அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து. எல்லா மூலத்திற்கும் மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான், அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதாலேதான் அவர் அதை குறிப்பிட்டார். இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா? சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம். மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு சொல்லித்தந்தவர்கள் யார்? பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம், அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம். மேகம் கடலிலே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கின்ற ஆண்டாள்.

ஆழி மலைக்குண்டா ஒன்று நீ கைகரவே. ஆழி உட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி, ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேறி, பாளியந்தோள் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி மின்னலிட்டு, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி இடித்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல், சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கணைகள் போல், பூமியிலே மலையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள். வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்து விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது. ஹிந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து, நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும். எப்படி நீ சுத்தி வந்தாலும் அங்கே வருவாய், நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பாய் என்கிறது. இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பாய் என்றால், முதலிலே பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் ஹிந்துதான். பூமி உருண்டை, மேகம் மழையை எப்படி பொழிகிறது, இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது ஹிந்து விஞ்ஞானம். ஆகவே ஹிந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையையோ மட்டும் சொன்னவன் அல்ல, அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவனாவான். இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனாலே தான் இன்றைய விஞ்ஞானிகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஞ்ஞானம், இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை, உலகமெங்கிலேயும் இருந்தார்கள். அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்று அழைக்கும், நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும். நாஸ்தி என்றால் இல்லை, ஆஸ்தி என்றால் உண்டு என்று பதில் சொல்வார்கள். அந்த பொருள் மட்டுமல்ல, நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை, ஆஸ்தி என்றால் சொத்து என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு. இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை, உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை. என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே. இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாற்றி மாற்றி இல்லை இல்லை இல்லை என்று சொல்லலாம். ஆண்டவன் உண்டா இல்லை, அது உண்டா இல்லை, இது உண்டா இல்லை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் போதும். அவனுக்கு வயது கூட வர வேண்டாம், வாலிபனாகவும் வேண்டாம், குழந்தைக்கே அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும். ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளத்தை விவரித்தாக வேண்டும். விபூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும். காரணம் இல்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல அவனுடைய மூதாதிகளையும் நம்ப வைக்க வேண்டும், அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும். ஆஸ்திகனுக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான். இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான். வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு. நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன். எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் இந்து மதமாகும். நாஸ்திகனை கூட அந்த மதம் வெறுத்ததில்லை. ஆஸ்திகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாஸ்திகன் தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அதனாலே நாஸ்திகன்தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவழைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம். அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை. என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு, தன்னை வெறுப்பவனை கூட விட்டு விட்டு ஓட முயன்றதே இல்லை. நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும். நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா? உன்னை அது சோதிக்கும். ஏன் சோதிக்கும் என்றால், நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள. வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும், விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும். ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான்? இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறாள். எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பாய். எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும். வேறு எந்த பெண் சிரித்தாலும் சந்தேகம் வராது. நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கரு சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான். என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன். நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன். எப்படி மாறினேன் என்றால், ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை, நானே என்னை சோதித்துக் கொண்டேன்.
சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தீர். ஆண்டவன் மேலும் சோதித்தார். ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன், தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன். இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. மரணத்தை பற்றிய பயம் அற்று போய்விட்டது. மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை, நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.

அண்ணம்மா பெத்தவளே, ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்ன ஆடு வந்த மாயம் என்ன? என்ன தலையெழுத்தோ இங்க வந்து வாக்கப்பட்டேன். அடியே என் சக்கடத்தி, அழாமத்தான் சொல்லேண்டி. என்ன சொன்ன? வாய்க்கா கரையோரம் வயிற்று வலி வந்துச்சா, பயந்து நடுங்கையிலே பாவாடை நினைஞ்சிச்சா, ஐயோ ஐயையோ அடிவயிறு எரியுதடி, பிஞ்சு பழுத்ததென்ன, பேரிழவு வந்ததென்ன, நஞ்சு கலந்ததென்ன, நாசமா போனதென்ன, காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தும் முக்கால் பவனுக்கே 300 குறையுதடி. இந்த லட்சணத்தில் எண்டியம்மா வச்ச பாவாட சட்டையே பரமசிவன் கொடுத்த வரம். சக்களத்தி மகளே, நான் தாவணிக்கு என்ன பண்ண? தாவணி வேணும்னா தாய்மாமன் வர வேணும், தாய்மாமன் வரணும்னா ஜாமீனில் வர வேணும். அப்பன் வெறுங்கூடு, ஆத்தா கருவாடு, இந்த லட்சணத்தில் எண்டியம்மா குத்த வச்ச வண்டி மையில் கண்ணெழுதி வாழனாரில் தளமுடிஞ்சு அண்ட வந்த சிறுக்கிக்கு ஆதரவு தந்து வந்தேன். சந்தையில ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவிழுக்க வந்தவளே, தெய்வம் உன்ன கேட்கலையா? பொண்ணு சமையறதும் பூ ஒண்ணு மலருவதும் ஒன்னும் புதுசில்ல, உலகத்தில் உள்ளதுதான். 16 17 பாதகத்தி குத்த வச்சா பதறாம இருந்திருப்பேன், பந்தக்கால் போட்டிருப்பேன். 14 வயசுக்கே 10 மாசம் இருக்கையில புதிர் போல குத்த வச்சா குத்தாம என்ன பண்ண? ஆளாகி நின்னவள ஆடு மேய்க்க சொன்னாக்கா அப்பன் தடுப்பாக அடுத்தவக முறப்பாக இந்த ராத்திரிக்கு ராத்திரியே ரகசியமா தலைமுழுகி நாளைக்கே ஆடோட்டு யாருக்கும் தெரியாது. ஆடு மேய்க்க போகையிலே அங்கங்கே நில்லாதே, அடியே உன் சங்கதிய ஆட்டு.

0: மனசை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டி படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்துடுவான், இரவேடு பகலேடு என்பதை மறந்துடுவான். அறிவிழந்த காலை
1: நீ என்ன கிண்டல் பண்ற? என் காதல கிண்டல் பண்ணாதரா?
2: கவிதை இது தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையடா. உனக்கு காதல் வந்ததாண்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கலையே இல்லையோ, ஆனா உன்ன ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும்.
0: சரி சரி விடுறா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்ற?
2: டேய் அவ என்ன பாக்குறடா, நான் அவளை லவ் பண்றேன்னா
0: அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா?
2: முடியலடா.

கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானு. தங்கச்சிக்கு கல்யாணமாம், தெருவெங்குமே கொண்டாட்டமா. ஏ தங்கச்சிக்கு கல்யாணமாம், தெருவெங்குமே கொண்டாட்டமாம். அட தஞ்சாவூர்.

சாமியே சைக்கிளில் போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணுன்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸாக பழகினாதான் முடியும்.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யா துணை.
1: கரெக்டா பாடலண்ணா.

பட்டு மன்னப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.

பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ வழங்கும் மற்றொரு புதிய படத்தின் பாடல்கள். விறுவிறுப்பும் திகிலும் நிறைந்த புதிய சித்திரம் ஐ விட்னஸ். புதுமையான இசை நுணுக்கங்களை அள்ளி தெளித்திருப்பவர் புதிய இசையமைப்பாளர் அரவிந்த். அரவிந்த் இசையமைத்த ஐ விட்னஸ் படப்பாடுகளை ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகளில் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கதையில் ஒரு விறுவிறுப்பு, பாடல்களில் ஒரு புதுமை விருந்து. ஐ விட்னஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

மற்றொரு புதிய படத்தின் பாடல்கள் சரத்குமார் ஹீரா நடித்திருக்கும் சித்திரம் நம்ம அண்ணாச்சி, தேனிசை தென்றல் தேவாவின் புகழுக்கு மற்றொரு வெளியீடு நம்ம அண்ணாச்சி படப்பாடல்கள். நம்ம அண்ணாச்சி படப்பாடல்களுக்கு ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகள் என்று கேட்டு வாங்குங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கே எஸ் சித்ரா. நினைவிருக்கட்டும், நம்ம அண்ணாச்சி படப்பாடல்களை ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகளில் கேட்டு மகிழுங்கள். இனிய தேனிசை கீதங்களை மட்டும் உங்களுக்கு சீரிஸ் ஆடியோ கேசட்டுகளில் வழங்கி பெயரும் புகழும் பெற்றிருக்கும் பிரமிட் ஆடியோ அண்ட் சிடியில் மிக விரைவிலேயே வெளிவரும் படங்கள். மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இன்னிசை மழையில் பிரபு ரேவதி நடித்திருக்கும் பிரியங்கா, கார்த்திக் சுகன்யா நடித்து ராஜ்கபூர் இயக்கிய சீமான், விஜயகாந்த் கௌதமி இணை சேர்ந்திருக்கும் ஹானஸ் ராஜ். இவற்றின் இன்னிசை கீதங்களை ஒரிஜினல் பிரமிட் ஆடியோ அண்ட் சீரிஸில் கேட்டு மகிழ தவறாதீர்கள். நினைவிருக்கட்டும், சிறந்த நூதனமான ஒளிப்பதிவுக்கும் தரமான சீரிஸ் ஆடியோ கேசட்டுகளுக்கும் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டு வாங்குங்கள். உலக விநியோகஸ்தர்கள், பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ.

இது போதும் எனக்கு. அதிகாலை ஒலிகள், 5 மணிப்பறவைகள், இருட்கதவு தட்டும் சூரிய விரல், பள்ளி எழுச்சி பாடும் உன் பாத கொலுசு, உன் கண்ணில் விழிக்கும் என் கண்கள், இது போதும் எனக்கு. தண்ணீர் போல் ஒரு வெந்நீர், சுகந்தம் பரப்பும் துவாலை, குளிப்பறைக்குள் குற்றாலம், நான் குளிக்க நனையும் நீ, இது போதும் எனக்கு. வெளியே மழை, வேடிக்கை பார்க்க ஜன்னல், ஒற்றை நாற்காலி, அதில் நீயும் நானும், இது போதும் எனக்கு. குளத்தங்கரை, குளிக்கும் பறவைகள் சிறகு உலர்த்த தெரிக்கும் துளிகள், முகம் துடைக்க உன் முந்தானை, இது போதும் எனக்கு. நிலா ஒழுகும் இரவு, திசை தொலைத்த காடு, ஒற்றையடி பாதை, உன்னோடு பொடிநடை, இது போதும் எனக்கு. மரங்கள் நடுங்கும் மார்கழி, இரத்தம் உறையும் குளிர், உஷ்ணம் யாசிக்கும் உடல், ஒற்றை போர்வை, பரஸ்பர வெப்பம், இது போதும் எனக்கு. நிலாத்தட்டு, நட்சத்திர சோறு, கைகழுவ கடல், கைதுடைக்க மேகம், கனவின் விழிப்பில் என் கக்கத்தில் நீ, இது போதும் எனக்கு. தபோவன குடில், தரைகோதும் மரங்கள், நொண்டியடிக்கும் தென்றல், ஆரோடும் ஓசை, வசதிக்கு ஊஞ்சல், வாசிக்க காவியம், பக்க அடையாளம் வைக்க உன் கூந்தல் உதிர்க்கும் ஓரிரு பூ, இது போதும் எனக்கு. பூ போன்ற சோறு, பொறிக்காத கீரை, காய்ந்த பழங்கள், காய்கறி சாறு, பரிமாற நீ, பசியாற நாம், இது போதும் எனக்கு. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், பிரம்பு நாற்காலி, பிரபஞ்ச ஞானம், நிறைந்த மௌனம், நீ பாடும் கீதம், இது போதும் எனக்கு. அதிராத சிரிப்பு, அனிச்ச பேச்சு, உற்சாக பார்வை, உயிர் பாராட்டு, நல்ல கவிதை மேல் விழுந்து வழியும் உன் ஒரு சொட்டு கண்ணீர், நல்ல கவிதை மேல் விழுந்து வழியும் உன் ஒரு சொட்டு கண்ணீர், இருந்தால் போதும் எது வேண்டும் எனக்கு.

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
1: உங்க பேர் பார்த்தா

தரங்கமே அசைந்து வா, அமுதத்தின் விளக்கமே அழகதன் வெளிச்சமே அணைக்கவா. எம்மம்மா எம்மம்மா வைசுந்தை என்னம்மா, எம்மம்மா எம்மம்மா வைசுந்தை என்னம்மா. மயில் வந்து மட்டிக்கிட்ட பாதையில் மனசத்தான் அட

0: பிற்பாடு
1: என்னத்த
0: கோபத்தை தாபத்தை கள்ளத்தை கபடத்தை அச்சத்தை மிச்சத்தை
1: அப்பாலிக்கா
2: சாந்தம்மா
1: அப்பாலிக்கா
2: கஞ்சி வரம் போவோம் காமாட்சிய பாப்போம்
1: எப்படிடா
0: நான் பாப்பேன்
1: அப்ப போவோம்
3: சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு

0: ரைட்டா.
1: அப்படி

0: என் தமிழனே, நாம் பரிமாறிக்கொள்வது வாசமுள்ள மலர்களையா, வாசம் செய்ய இதயத்தையா? இதயமெனில் இங்கே விட்டுச் செல்.
1: வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோ, என் நெஞ்சில் வாசம் செய்பவளே, நீ எங்கே வாசம் செய்கிறாய்?

விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார், தலையணை நனைப்பாய், மூன்று முறை பல் துலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய் காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும், நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும். உன் நரம்பே நாணேற்றி உனக்குள்ளே அம்புவிடும். காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும், ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும், உதடுகள் மட்டும் சஹாராவாகும், தாகங்கள் சமுத்திரமாகும், பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும், காதலித்துப்பார். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அஹிம்சையின் இம்சையை அறிந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அடைந்ததுண்டா? உன்னையே உனக்குள்ளே புதைக்க தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் உண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? ஐந்தங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியது உண்டா? ஐந்தங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியது உண்டா? காதலித்துப்பார். சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே, அதற்காக வேணும். காதலித்துப்பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும், உறவுகள் உயிர் பிழிந்தாலும், விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும், ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும், நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம், காதலித்துப்பார்.

0: பலருக்கும் காதலிக்க தெரிகிறது, சிலருக்குத்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. இங்கே எத்தனையோ காதல்கள் விதைக்கப்பட்ட மறுநாளே புதைக்கப்பட்டு விடுகின்றன. பல காதல் பூக்கள் கல்லறையில் விழுவதற்காகவே பூக்கின்றன. சில காதல் கனிகள் கனிகிற அவசரத்தில் வெம்பி விடுகின்றன. அதற்கு காதலர்கள் மட்டும் காரணமல்ல. மண், வெப்பம், ஈரம், காற்று, இந்த நான்கு காரணங்களில் ஒரு காரணம் குறைந்தாலும் விதை முளைக்காது என்பது மாதிரி, ஜாதி, பொருளாதாரம், மதம், மரபு என்ற நான்கில் ஏதாவது ஒரு காரணத்தால் கூட காதல் கற்பத்திலேயே கரைந்து விடுகிறது. இந்த கவிதையில் வரும் காதலி காதலை ஏற்றுக்கொண்டவள், கடைசியில் காதலனை ஏற்றுக்கொள்ள முடியாதவள். பருவம் எனக்கு காதல் என்னும் சிறகு கொடுத்தது, ஆனால் யதார்த்த வாழ்க்கை என் சிறகுகளை கத்தரிக்கிறது. கால்களில் லாடங்களோடு உன்னோடு என்னால் ஓடி வர முடியாது காதலா என்று கண்ணீர் வாசகம் பேசுகிறாள். இப்படித்தான் இந்தியாவில் பல காதலர்களுக்கு உன்னை காதலிக்கிறேன் என்பது தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கிறது, என்னை மறந்துவிடு என்பது தேசிய கீதமாக ஒலிக்கிறது. யதார்த்தமும் அழுத்தமும் படிமங்களும் குறியீடுகளும் கொண்ட கவியரசு வைரமுத்துவின் இந்த கவிதையில் லட்சக்கணக்கான இளைய இதயங்களின் துடிப்பு ரகசியமாக கேட்கிறது.
1: இறக்க முடியாத சிலுவை சொன்னவள் நான் தான், உங்களுக்கும் சேர்த்து நான் தான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் நான் தான். உங்களைத் தவிர என் கண்களுக்கு எதையும் பார்க்க தெரியவில்லை என்று சொன்னவள் நான் தான். உங்கள் வாழ்க்கை என்னும் கோப்பையை என் உயிர் விழிந்து ஊற்றி நிரப்புவேன் என்று சொன்னவள் நான் தான். நம் கல்யாணத்தில் கடல் முத்துக்களையும் வானம் நட்சத்திரங்களையும் அச்சதை போடும் என்று சொன்னவள் நான் தான். நாம் பிரிந்தால் மழை மேல் நோக்கி பெய்யும், கடல் மேல் ஒட்டகம் போகும், காற்று மறிக்கும் என்று சொன்னவள் நான் தான். இதோ அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் இதை சொல்வதும் நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். நான் காதல் கொண்டது நிஜம், கனவு வளர்த்தது நிஜம். என் இரத்தத்தில் இரண்டு அணுக்கள் சந்தித்துக் கொண்டால் உங்கள் பெயரை மட்டுமே உச்சரித்தது நிஜம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை. இந்திய காதல் என்பது காதலர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை. இந்தியா காதலின் பூமிதான், காதலர் பூமி அல்ல. காதலுக்கு சிறகு மட்டுமே தெரியும், கல்யாணத்திற்குத்தான் கால்களும் தெரியும். எனக்கு சிறகு தந்த காதலா, என் கால்களின் லாடத்தை யாரறிவார்? என் தாயை விட சாய்வு நாற்காலியை அதிகம் நேசிக்கும் தந்தை, சீதனம் குணர்ந்த பழைய பாய் போல் கிழிந்து போன என் தாய், தான் பூ பெய்திய செய்தி கூட புரியாத என் தங்கை, கிழிந்த பாயில் படுத்தபடி கிளியோபாட்ராவை நினைத்து எங்கும் என் அண்ணன், கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் கலர்கனவு காணும் என் தம்பி, அத்தனை பேருக்கும் மாதா மாதம் பிராணவாயு வழங்கும் ஒரே ஒரு நான், கால்களில் லாடங்களோடு எப்படி உங்களோடு ஓடி வருவேன்? என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். ஐரோப்பாவில் கல்யாண தோல்விகள் அதிகம், இந்தியாவில் காதல் தோல்விகள் அதிகம். இந்தியா காதலின் பூமிதான், காதலர் பூமி அல்ல. போகிறேன், உங்களை மறக்க முடியாதவளை நீங்கள் மறப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள்.

சந்திரசேகரன் பக்திதனை பறைசாற்றும் கோயிலிலே சீர்மேவு கலையம்ச சிற்பங்கள் கதை சொல்லும் சிறப்புரு கோபுர அழகிலே ஊர் வாழும் அடியவர்கள் உலகில் பறந்து வந்தளித்த உபயங்கள் பல நடுவிலே பேரினுவை பதியமந்து புதுமை பல புரியும்

எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கடைசியில் எப்படி தான் வந்து நிற்கும். அதான் உண்மை. பிரிய வேண்டிய நேரத்தில் பிரிதானே ஆகணும், போக வேண்டிய நேரத்தில் போய் தானே ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்க போகிற, எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும், அப்புறம் உனக்கும் தனிப்பட்ட உலகம், தனிப்பட்ட பிரச்சனை, இதுக்கிடையில எப்போயாவது ஒரு ஃபோன், போக போக அதுவும் இல்லாமல் போயிடும்.

பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளையர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், இளம் தோகை மார்க்கம் மெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை, இது மாலையில் மல்லிகை பூமதுரை. நீண்டு கிடக்கும் வீதிகளும், வான் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும், ஆண்ட பரம்பரை சின்னங்களும், தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும், காண கிடைக்கும் பழமதுரை, தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை. தென்னவன் நீதி பிழைத்ததனால், அது தெரிந்து மரணம் அழைத்ததனால், கண்ணகி திருகி எரிந்ததனால், அவள் கந்தக முலையில் எரிந்ததனால், நீதி கெஞ்சிய தென்மதுரை இன்று ஜாதி கெஞ்சும் தொன்மதுரை. தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டே, அமிர்தம் பரப்பும் வையை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால், மானம் எழுதிய மாமதுரை, இது மரபுகள் மாறா வேல்மதுரை. மதுரை தாமரை பூவென்றும், அதன் மலர்ந்த இதழே தெருவென்றும், இதழில் ஒட்டிய தாதுக்கள் அவை எம்குடி மக்கள் திரளென்றும், பரிபாடல் பாடிய மால்மதுரை, வட மதுராபுரியினும் மேல்மதுரை. மீசை வளர்த்த பாண்டியரும், பின் களப்பரர் பல்லவர் சோழர்களும், மண் ஆசை வளர்த்த அந்நியரும், அந்த அந்நியரில் சில கண்ணியரும், ஆட்சி புரிந்த தென்மதுரை, மீனாட்சியினால் இது பெண்மதுரை. மண்ணை திருட வந்தவரை, தம் வயிற்று பசிக்கு வந்தவரை, செம்பொன்னை திருட வந்தவரை, ஊர் பொசுக்கி போக வந்தவரை, தன் சேயாய் மாற்றிய தாய்மதுரை, அவர் தாயாய் வழங்கிய தூய்மதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சார் ஊற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை, இது கவிதை தமிழின் தலைமதுரை. வையைக்கரையின் சோலைகளும், அங்கு வரிக்குயில் பாடிய பாடல்களும், மெய்யை சொல்லிய புலவர்களும், தம் மேனி கருத்த மரபர்களும், மிச்சம் இருக்கும் தொன்மதுரை, தமிழ் மெச்சி முடிக்கும் தென்மதுரை. போட்டி வளர்க்கும் மன்றங்களும், எழும் பூசை வணிகளின் ஓசைகளும், இசை நீட்டி முழங்கும் பேச்சொலியும், நெஞ்சி நிறுத்தி போகும் வளைவொலியும், தொடர்ந்து கேட்கும் எழில்மதுரை, கண் தூங்காதிருக்கும் தொழில்மதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டுக் கொண்டதனால், நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டுக் கொண்டதனால், முகத்தை இழந்த முதுமதுரை, பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை.

0: வால்யூம் 5.
1: இங்கே இப்போது
0: பிறரிடம் கைகட்டி உத்தியோகம் பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. சொந்தமாக பிசினஸ் செய்யவே ஆசைப்படுகிறேன். பிசினஸ் செய்ய பணமும் அனுபவமும் வேண்டுமே. அதற்காக ஒரு நிறுவனத்தில் நான் விற்பனை பிரதிநிதியாக இப்போது வேலை செய்கிறேன். ஆனால் இந்த தொழிலில் வீடு வீடாக கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. இந்த தொழிலில் ஒவ்வொருவரை பார்க்கவும் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சிலரை சந்திக்கவே பலமுறை படையெடுக்க வேண்டியிருக்கிறது. பலர் என்னை ஒரு நியூசன்ஸ் என்பது மாதிரி கூட பார்க்கிறார்கள், நடத்துகிறார்கள். இதனால் என்னுடைய தன்மானமே காயப்படுகிறது. நமக்கு ஏன் பிசினஸ் ஆசை எல்லாம்? பேசாமல் நாமும் நமது நண்பர்கள் போல ஏதாவது குமாஸ்தா உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் என்ன என்று கூட சில சமயம் தோன்றுகிறது. எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்தது. எழுதியவர் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு இளைஞர். இவருக்கு பதில் சொல்வதற்கு முன் புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு முறை புத்தரை இளைஞன் ஒருவன் சந்தித்தான். ஆனால் அந்த இளைஞனுக்கு இவர்தான் புத்தர் என்று தெரியாது. புத்தரின் முகத்தில் இருந்த பிரகாசமும் தோற்றத்தில் இருந்த பொலிவும் அந்த இளைஞனையே புரட்டி போடும் அளவுக்கு கவர்ந்துவிட பரவசப்பட்டு போன அவன் புத்தரிடம் கேட்டான், நீங்கள் கந்தர்வ லோகத்தைச் சேர்ந்தவரா? புத்தர், இல்லை என்று பதில் சொன்னார். அப்படியென்றால் தேவலோகத்தில் இருந்து வருகிறீர்களா? இல்லை. பின்னே இந்த பூலோகத்தைச் சேர்ந்த மனிதர் தானா? இல்லை. இளைஞன் பொறுமை இழந்து விட்டான். பின்பு யார்தான் நீங்கள்? இந்த கேள்வியை ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கலாமே இளைஞனே என்று சொல்லிவிட்டு புத்தர் சொன்னார், நான் ஒரு சுத்தமான கண்ணாடி. புத்தரின் இந்த வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது. இதன் அர்த்தமோ மிக மிக ஆழமானது. திறமைசாலி என்று நம்மை ஒருவர் பாராட்டினால் நாம் என்ன நினைக்கிறோம்? இவன் நம்மை அறிவாளி என்கிறான், விஷயம் தெரிந்தவன் என்கிறான், புத்திசாலி என்கிறான், சாணக்கியன் என்கிறான், வித்தை தெரிந்தவன் என்கிறான், நம் அறிவை இவன் வியக்கிறான் என்று அவன் சொன்ன ஒற்றை வார்த்தையின் மேல் ஓராயிரம் புகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து மகிழ்ந்து போகிறோம். அதுபோலவே முண்டமே என்று யாராவது நம்மை திட்டிவிட்டால் இந்த வார்த்தையின் மீதும் ஓராயிரம் இகழ் வார்த்தைகளை அடுக்கி பார்த்து சோர்வடைந்து போகிறோம். ஆனால் புத்தர் சொன்ன மாதிரி நாம் வெறும் கண்ணாடியாக மட்டும் இருந்தால் எதிராளி சொன்ன வார்த்தையை மட்டுமே பிரதிபலிப்போம். வார்த்தைகளின் எழுத்துக்களில் இருக்கிற இந்து இடுக்குகளில் எல்லாம் புகுந்து உச்சரிக்கப்படாத அர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்க மாட்டோம். இப்போது தஞ்சாவூர் இளைஞனின் கடிதத்துக்கு வருவோம். இவருக்கு நேரடியாக இதை செய் அதை செய்யாதே என்று நான் பதில் தரப்போவதில்லை. மதன் மோகன் மாளவியாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இதிலிருந்து என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை தோற்றுவித்தவர்தான் மதன் மோகன் மாளவியா என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்க இவர் முயற்சி மேற்கொண்டிருந்த சமயம் எத்தனையோ சிக்கல்கள், எதிர்பாராத இடர்பாடுகள். இந்து பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தே தீருவது என உறுதியோடு செயல்பட்டார் மதன் மோகன் மாளவியா. அந்த சமயம் மாளவியாவுக்கு பண நெருக்கடியும் ஏற்பட்டது. மாளவியா தளர்ந்து விடவில்லை. ஊர் ஊராக சென்று பல செல்வந்தர்களையும் வணிகர்களையும் சந்தித்து பல்கலைக்கழகம் கட்ட நிதி திரட்டினார். நிதி வசூல் செய்வதற்காக அவர் ஹைதராபாத் நவாபிடமும் சென்றார். என்ன தைரியம் இருந்தால் இந்து பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு என்னிடமே வந்து நிதி கேட்பாய் என்று கண்கள் சிவக்க உரிமை நவாப் தான் அணிந்திருந்த சிறப்பை கழற்றி மதன் மோகன் மாளவியா மீது வீசினார். பதில் பேசாமல் நவாபின் அரண்மனையை விட்டு வெளியேறிய மாளவியா நேராக கடைவீதிக்கு வந்தார். நவாப் தன் மீது வீசிய செருப்பை பொதுமக்களிடம் ஏலம் விட ஆரம்பித்தார். நவாபின் செருப்பு என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் விலை கேட்டார்கள். அதற்குள் இந்த செய்தி நவாபுக்கு போக அவருக்கு புதிதாக ஒரு சங்கடம் பிறந்தது. தன்னுடைய செருப்பு சொற்ப விலைக்கு ஏலம் போனால் அது தனக்குத்தானே கேவலம் என்று நினைத்தார் நவாப். உடனே தன் சேவகன் ஒருவனிடம் பெரிய பணமூட்டை ஒன்றை கொடுத்து, நீ போய் என் செருப்பை பெரிய தொகைக்கு ஏலம் எடு என்று அனுப்பினார். இப்படி நவாபின் ஒற்றை செருப்பை அவருடைய சேவகன் மூலம் ஒரு பெரிய தொகைக்கு நவாபுக்கே ஏலத்தில் விற்பனை செய்தார் மாளவியா. அந்த பணத்தை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி கட்ட பயன்படுத்திக் கொண்டார். ஒரு கொள்கையுடனும் குறிக்கோளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது இதுதான். ஒருவனை முன்னேற விடாமல் தடுப்பது எது தெரியுமா? அவனது திறமையின்மையோ தகுதி குறைவோ கூட அல்ல. இனி தனக்கு வாய்ப்பே இல்லை, விடிவு காலமே இல்லை என்று அவன் ஒரு முடிவுக்கு வந்து விடுவதுதான். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நோவேர் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நவ் ஹியர் என்று அதை சரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள்.
1: சுகம் அல்ல, சோகம்.
0: காலையில் தூக்கம் களைந்தாலும் படுக்கை விட்டு எழுந்திருப்பது பலருக்கு கஷ்டமான விஷயம். வீட்டில், பள்ளிக்கூடத்தில், அலுவலகத்தில் என்று ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் காத்திருந்தாலும் காலை தூக்கமே ஒரு தனி சுகம் என்று அதற்கு சிலர் அங்கீகாரமும் கொடுத்து கௌரவித்து விடுவார்கள். காலையில் தூக்கம் கலைந்த பின்பும் படுக்கையிலேயே படுத்து கிடக்காமல் எழுந்திருப்பது எப்படி? இது என்ன கேள்வி? போர்வையை விலக்கிவிட்டு கையை ஊன்றி எழுந்திருக்க வேண்டியதுதான். சுவாமி கூட அறுவை ஜோக் அடிப்பாரா என்று பார்க்கிறீர்களா? ஜோக் இல்லை, இது வருத்தமான விஷயம். நம்முடைய உடம்பே நம் பேச்சை கேட்காமல் படுத்திருக்கிறது என்றால் நாம் பயங்கரமான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றல்லவா அர்த்தம். ஸ்பாஸ்டிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மூளை இடுகிற கட்டளைக்கு அவர்களின் உடல் கீழ்ப்படியாது. வாய்க்கு உணவை எடுத்துக்கொண்டு போக மூளை கட்டளையிட்டால் கை உணவை காதுக்கு எடுத்துக்கொண்டு போகும். நினைத்து பாருங்கள், நாம் எத்தனை பாக்கியசாலிகள். பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் வடிவமைக்க முடியாத தசைகளால் ஆன கம்ப்யூட்டர் நம் மூளையில் இருக்கிறது. ஓய்வே எடுக்காமல் 24 மணி நேரம் விழிப்போடு இருக்கும் இதயம், சினிமா கேமராவை விட காட்சிகளை பல மடங்கு அற்புதமாக காட்டும் கண்கள், இப்படிப்பட்ட அற்புதமான உடம்பை வெறுமனே படுக்கையில் படுக்க வைத்திருப்பது எத்தனை பெரிய வேஸ்ட். ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ற ஆங்கில வார்த்தையை உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். இதற்கு வேலையை தள்ளி போடுவது என்று அர்த்தம். வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று தோன்றும், ஆனால் சரி நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடுவோம். அதே போலவே ஆபீஸில் முக்கியமான லெட்டர் டிராப்ட் செய்ய வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் நாளைக்கு செய்து கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு வாரம் வரை கூட தள்ளி போடுவோம். கடைசியில் அந்த லெட்டர் எழுதுவதற்கான அவசியமே கரைந்து போய்விடும். நம் முன்னேற்றத்துக்கு குறுக்கே வரும் தள்ளி போடுகிற மனப்பான்மையை விரட்டியடிப்பது எப்படி? மருந்து கொடுப்பதற்கு முன்பு நோயை டயக்னைஸ் செய்வது தானே முறை. அதனால் தள்ளி போடுகிற குணம் எப்படி வருகிறது என்று பார்க்கலாம். காலையில் தூக்கம் கலைந்து விட்டது, செய்ய வேண்டிய வேலைகளும் மலை போல எதிரிலே இருக்கின்றன, ஆனால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்து கிடக்கிறோம். அப்போது நாம் படுக்கையிலேயே படுத்து கிடப்பதை நியாயப்படுத்த நமக்கு நாமே, இன்று சனிக்கிழமை தானே, இன்று மேனேஜரே லீவ் ஆயிற்றே என்று எத்தனை சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இன்பத்தை அனுபவிப்போமே என்று படுக்கையிலேயே உருண்டு உருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமாக சென்று பார்த்தால் தூக்கம் கலைந்த பிறகும் படுக்கையில் உருண்டு கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் நமக்கு அது பிடிக்கிறது. தூக்கம் போய்விட்டாலும் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் உருள்வது நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. காலை 5 மணிக்கு ஆபீஸுக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு 500,000 ரூபாய் என்று அறிவிப்பு வந்தால் 5 மணிக்கு வெகு முன்பே நாம் ஆபீஸில் போய் நின்று விடுவோமா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? படுக்கையில் உருள்வதை விட 500,000 ரூபாயில் அதிக சந்தோஷம் என்று நாம் நினைக்கிறோம். காலை 5 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டுமானால் இதே யுக்தியை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். படுக்கையில் உருள்வதை விட என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதுதான் சந்தோஷம், வீட்டை சுத்தப்படுத்துவதுதான் சந்தோஷம், ஆபீஸ் வேலையை அல்லது வியாபாரத்தை பார்ப்பதுதான் சந்தோஷம் என்று சந்தோஷத்தின் ஊற்றை இடம் மாற்றி பாருங்கள். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு என் சொந்த அனுபவத்தில் இருந்தே உதாரணம் தர விரும்புகிறேன். சிறுவனாக பெங்களூரில் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது நான் வாலிபால் சாம்பியன். மற்ற ஸ்போர்ட்ஸ்களிலும் நிறைய ஆர்வம் உண்டு. தினமும் விடிகாலை 5 மணிக்கு எழுந்து விளையாட்டு மைதானத்துக்கு போய் 2 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி செய்வேன். ஓட்டப்பயிற்சி முடிந்ததும் நான் மணியினை கழற்றி வியர்வையை பிழியும் போது எனக்குள் சாதித்துவிட்ட சந்தோஷம் எழும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று என் அம்மா காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் வர சொன்னார். ஐயோ, காய்கறி மார்க்கெட்டுக்கா? அது எவ்வளவு தூரம் இருக்கிறது, எப்படி போவேன் என்று அழுதேன். தினமும் இந்த காய்கறி மார்க்கெட்டை தாண்டி விளையாட்டு மைதானம் போய் 2 மணி நேரம் ஓடுகிறாய், அது உனக்கு கஷ்டமாக தெரியவில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கும் காய்கறி மார்க்கெட்டுக்கு போவது உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்று அம்மா கோபப்பட்டது இன்னமும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் வாதியாருக்காக தோப்புக்கரணம் போடுவது என்பது கஷ்டமாக இருக்கும், அதையே எக்ஸசைஸ் என்று செய்யும் போது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உதாரணங்கள் மூலம் நான் சொல்ல விரும்புவது எளிமையான விஷயம், தூக்கம் கலைந்த பிறகும் படுக்கையில் புரள்வதில் சந்தோஷம் இல்லை, மற்ற வேலைகளை பார்ப்பதில் தான் சந்தோஷம் என்று உங்களின் சந்தோஷத்தை ஷிப்ட் செய்து பாருங்கள். உங்களால் கூட சூரியோதயத்துக்கு முன்னால் படுக்கையை விட்டு எழுந்துவிட முடியும். வாழ்க்கையில் இழந்தால் திரும்பி பெற முடியாத விஷயங்கள் 3. 1. உச்சரிக்கப்பட்ட சொல். 2. தவறவிட்ட வாய்ப்பு. 3. கடந்து போன நிமிடம். மீண்டும் ஒரு டால்பின் வாழ்க்கை. வாகனங்கள் போகும் பாதையை ஆக்கிரமித்துக் கொண்டு கடைவிரிக்கும் வியாபாரிகள், பர்த் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு கூட லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் போலீசார், மக்கள் நலன்கள் பற்றி கவலையே படாமல் ஊழலிலும் லஞ்ச லாவண்யங்களிலும் நேரத்தை செலவிடும் அரசியல்வாதிகள், இப்படி எங்கு திரும்பினாலும் பொதுஜன விரோதிகளாகவே இருக்கிறார்களே. இவர்களை நினைத்தாலே என் மூளையில் கோபத்தை தூண்டும் அமிலங்கள் சுரக்கின்றன, கை கால்கள் நடுங்குகின்றன, சில சமயங்களில் நான் டென்ஷன் ஆகிறேன். சுவாமி, இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாதா?

பார்க்க வேண்டும். மார்க்கெட்டிங் துறையின் குரு என்று கருதப்படும் ஜிக் ஜிப்லர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாடு நாடாக பறந்து மார்க்கெட்டிங் பற்றி சர்வதேச கம்பெனிகளின் நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுப்பதுதான் இவரின் தொழில். மிக மிக பிஸியான இவர் ஒரு முறை வெளிநாடு செல்வதற்காக விமான நிலையம் போனார். விமானம் 4 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்று க்ளோஸ் சர்க்கியூட் டிவி அறிவிக்கிறது. இதை பார்த்ததும் ஜிக் ஜிப்லர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக். இப்படி சொல்லிவிட்டு அவர் தனது பிரீஃப்கேஸை திறந்து சில காகிதங்களை எடுத்து அடுத்த செமினாருக்கு தனது உரையை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார். 4 மணி நேரம் போனதே தெரியவில்லை. விமானம் இன்னும் 1 மணி நேரம் தாமதமாக கிளம்பும் என்று செய்தி வருகிறது. ஜிக் ஜிப்லர் வெரி குட் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கிறார். இதை பக்கத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த சக பயணிகளுக்கு ஒரே குழப்பம். அவர்கள் ஜிக் ஜிப்லரை நெருங்கி, உண்மையை சொல்லுங்கள், விமானம் புறப்பட தாமதமாவதில் உங்களுக்கு எரிச்சல் வரவில்லையா என்று கேட்கின்றனர். அதற்கு ஜிக் ஜிப்லர், எரிச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபேண்டாஸ்டிக், வெரி குட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றாராம். ஊழல், லஞ்சம் போன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? லஞ்சம் மற்றும் ஊழல் அற்ற சமூகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஐடியல், அதாவது ஆதர்ஷ நிலை. ஆனால் நிதர்சனம் என்ன? சமூகத்தில் ஊழலும் லஞ்சமும் தான் மலிந்து போய்விட்டது. ஆதர்ஷ நிலையில் நின்று கொண்டு நிதர்சன நிலையை பார்த்தால் மனதில் போராட்டம் மட்டுமே மிஞ்சும். போராட்டம் வந்தால் டென்ஷன், நரம்புகள் புடைக்கும். இது முதல் வகை அணுகுமுறை. இன்னொரு வகையான அணுகுமுறையும் இருக்கிறது. ஊழலையாவது ஒழிப்பதாவது, அதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொல்லி நிதர்சனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த 2 விதமான அணுகுமுறைகளுமே தவறு. ஊழலே கூடாது என்ற ஆதர்ஷ நிலையில் நின்றிருந்தாலும் நிதர்சனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஆதர்ஷ நிலையை, அதாவது ஊழலே இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முழு ஈடுபாட்டோடும் உறுதியோடும் உழைக்க வேண்டும். இந்த அணுகுமுறை மட்டுமே உங்களுக்கு பயன் தரும், சமுதாயத்துக்கும் பயன் தரும். சுவாமி, இது என்ன நியாயம்? அக்கிரமம் செய்பவர்கள் அரசியலிலும் ரவுடி கும்பலிலும் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, நம்மை சுற்றி நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில், போலீஸ் நிலையத்தில், அரசு அலுவலகங்களில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், ஏன் சில சமயம் நமது வீட்டுக்குள்ளேயே கூட அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி சமாளிப்பது? இப்படி சிலர் கேட்கக்கூடும். இவர்களுக்கு எப்படி விளக்கலாம் என்று யோசித்த போது இந்த கருத்து தோன்றியது. கடலில் இருக்கும் மீன்களை 3 வகையாக பிரித்தால் அதில் முதல் வகை சின்ன சின்ன மீன்கள். இவை கடலில் இருக்கும் அடாவடி மீன்களை எதிர்க்க முடியாதவை. காலப்போக்கில் இவை அடாவடி மீன்களுக்கு இரையாகிவிடும். 2வது வகை சுறா போன்ற அடாவடி மீன்கள். மற்ற மீன்களை விழுங்கி ஏப்பம் விட்டே வயிறு வளர்க்கும் ரகம் இவை. 3வது வகை டால்பின் மாதிரியான மீன்கள். சுறா மீன்கள் இருக்கும் அதே கடலில் நீந்தினாலும் இவை சின்ன மீன்கள் மாதிரி சுறாவுக்கு இரையாகிவிடாது. அதே சமயம் சுறா மாதிரி அடாவடித்தனமும் செய்யாது. இவை சுறா மீன்களுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு வாழ்க்கையை ஜாலியாக வாழும். நாமும் டால்பின் மாதிரி வாழ்வதற்கு பழகிக் கொள்ளலாமே. பாலம் கட்டு, சுவரை உடை. நாம் விரும்புகிற மாதிரிதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம் விருப்பப்படி வாழ்க்கையை வாழவிடாமல் செய்வது யார்? நமது எதிரிகளா அல்லது விரோதிகளா? இருவரும் இல்லை. நமது இன்ஹிபிஷன்ஸ். நம் இஷ்டப்படி நம்மை வாழவிடாமல் தடுப்பது இதுதான். இந்த இன்ஹிபிஷன்ஸ் என்ற ஓட்டுக்குள் அடிக்கடி ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறோம். அப்பா, எனக்காக நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறீர்கள். தனிமையில் நீங்கள் உங்கள் தகப்பனாரை பற்றி இப்படி நிறைய யோசித்திருப்பீர்கள். ஆனால் எத்தனை முறை உங்கள் தந்தையிடம் நேரில், அப்பா உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்ததை சொல்லவிடாமல் தடுத்தது எது? அதுதான் உங்கள் இனிஹிபிஷன். பல கூட்டு குடும்பங்களில் சாதாரணமாக நடக்கும் விஷயம் இது. மனைவிக்கு பூ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் வீட்டில் இருப்பவர்கள் கேலி பேசுவார்களோ என்று பயந்து சில கணவர்கள் மல்லிகை பூவையே யாருக்கும் தெரியாமல் கஞ்சா மாதிரி மறைத்து மறைத்து வீட்டுக்குள் கடத்திக் கொண்டு போவார்கள். பல பேரின் காதல் தெரிவிக்கப்படாமலேயே

கனவை கண்ட கனவு மாதிரி தோல்வியடைந்ததற்கும் அடைவதற்கும் இந்த இன்ஹிபிஷன் தான் காரணம். ஞாபகத்திலிருந்து அழிந்துவிட்ட ஏதோ சின்ன தகராறுக்காக பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் அண்ணன் தம்பிகள், அப்பா பிள்ளைகள், ஒரே ஆபீஸில் வேலை செய்பவர்கள் இன்ஹிபிஷன் என்ற சீனப்பெரும் சுவரால் இப்படி எத்தனை பேர் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். நாம் மற்றவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள பாலம்தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர பிரிப்பதற்கான சுவர் எழுப்பிக் கொள்ளக்கூடாது. பாட வேண்டும் என்று பலருக்கு ஆசை இருக்கும், டான்ஸ் ஆட வேண்டும் என்று பலருக்கு விருப்பம் இருக்கும், சில சமயம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பிறர் என்ன நினைப்பார்களோ சொல்வார்களோ என்று பயந்து நம்மில் பலர் நாம் விரும்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்வதில்லை. லுக்கிங் குட், ஃபீலிங் குட் என இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. பிறர் கண்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக நமது சந்தோஷத்தையே பின்னுக்கு தள்ளி காலால் மிதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஹிபிஷன்ஸ் என்ற இந்த சின்ன தடைகளை உடைத்துக் கொண்டு நாம் சுதந்திரம் அடைவது எப்போதும். கோபி 14 வயது சிறுவன். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி வகுப்பில் இவனால் மார்க் எடுக்க முடியவில்லை. இறுதி தேர்வில் தோல்வி அடைந்து விடுகிறான். தண்டச்சோல், உருப்படாத முண்டோ, ஒழிஞ்சு போடா, என் கண்முன்னே நிற்காதே என்று கோபியை திட்டிவிடுகிறார் அப்பா. அவ்வளவுதான், மகனுக்கும் தனக்கும் நடுவே அப்பா ஒரு பெரிய இரும்பு திரை போட்டுக் கொண்டு விடுகிறார். பல ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன. கோபி பிளஸ் டூவுக்கு வந்து விடுகிறான். தன் மகன் மீது அப்பாவுக்கு பாசம் இருந்தாலும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இயல்பாக அவரால் பேச முடியவில்லை, அரட்டை அடிக்க முடியவில்லை. தனக்கும் தன் மகனுக்கும் இடையே இப்படி ஒரு பெரிய இடைவெளி விழுந்து விட்டதை நினைத்து கோபியின் அப்பா வருத்தப்படுகிறார். ஒரு நாள் ஆபீஸில் இருந்து வீடு திரும்பியதும் நேராக கோபியிடம் வந்து, என் ஆபீஸில் வேலை செய்யும் ஒரு கடைநிலை ஊழியர் தன் அன்பின் அடையாளமாக எனக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை பரிசளித்து, இதை உலகிலேயே மிகவும் நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார். உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கும் நபர் நீதானே கோபி, அதனால் இதை உன்னிடம் கொடுக்கிறேன், வாங்கிக்கொள் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தார். பல வருட காலம் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாதிருந்த தந்தையின் இந்த வார்த்தைகளையும் செய்கையையும் கண்டு கோபி இதயம் விம்மி புடைக்க ஆனந்தத்தில் அழ ஆரம்பித்து விட்டான். அப்பா, என் மீது உங்களுக்கு அன்பே இல்லை என்று இத்தனை காலமும் தவறாக நினைத்திருந்தேன். உங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேனோ என்று கூட பல சமயம் நான் நினைத்தது உண்டு. உண்மையில் இன்று இரவு நான் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன். அதற்கு மேல் கோபியை அவர் பேசவிடவில்லை. தன் மகனை மார்போடு அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட அந்த கண்ணீர் துளியில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருந்த பெரும் சுவர் கரைந்துவிட்டது. நீங்களும் உங்கள் தாயை, தந்தையை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை நெஞ்சார நேசிக்கிறீர்களா? ஆனால் எப்போதோ விழுந்த இரும்புத் திரையின் காரணமாக நீங்கள் அவர்களை நேசிப்பதையும் அவர்களிடம் அன்பு வைத்திருப்பதையும் தெரிவிக்காமல் இருக்கிறீர்களா? உங்களின் இன்ஹிபிஷன்ஸை இந்த நிமிடமே உடைத்தெறிந்துவிட்டு அவர்களிடம் சென்று உங்களின் அன்பை உடனே தெரிவியுங்கள். யாரை உலகம் மன்னிக்காது. அந்த கிராமத்தில் ஒரு வாரமாக ஓயாமல் புயல் மழை. மழைக்கு பல ஆலமரங்கள் வேரோடு மண்ணில் சாய்ந்து விட்டன. இந்த நேரத்தில் நீர்த்தேக்கத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வர ஆரம்பிக்கிறது. இன்னும் இந்த கிராமத்தில் இருந்தால் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போய்விடுவோம் என்று மக்கள் மாடு கன்றுகளை பிடித்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும், நான் உங்களைப் போல பயந்து ஓடமாட்டேன், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அங்கேயே தங்கிவிடுகிறான். அன்றிரவே கிராமத்தில் வெள்ளம் புகுந்து விடுகிறது. பக்தனின் வீட்டுக்குள்ளும் வெள்ளம். இவன் வீட்டின் கூரை மீது ஏறிக்கொண்டு கடவுளை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போது பக்கத்து கிராமத்தினர் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க அந்த வழியாக படகில் போகின்றனர். வீட்டு கூரையின் மீது தத்தளித்துக் கொண்டிருக்கும் இவனை பார்த்து, வா வந்துவிடு, உயிர் தப்பித்து ஓடிவிடலாம் என்று அழைக்கின்றனர். அதற்கு இவன், நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு கூரையிலேயே உட்கார்ந்து விடுகிறான். ஏரியில் ஏற்பட்ட ஓட்டை பெரிதாக வெள்ளத்தின் அளவும் உயர்ந்து பக்தன் அமர்ந்திருக்கும் கூரையை எட்டி பிடித்து விடுகிறது. இவன் கூரையில் இருந்தபடியே ஒரே தாவாக தாவி பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டு கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அப்போது இன்னொரு கிராமத்திலிருந்து அந்த ஊர் மக்களை ஏற்றிக் கொண்டு போகும் படகு வருகிறது. மரத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் இவனை பார்த்து, படகுக்கு வா, தப்பித்து போய்விடலாம் என்று கூப்பிடுகிறார்கள். இல்லை,
நான் வரமாட்டேன், என்னை காப்பாற்ற கடவுள் நிச்சயம் வருவார் என்று இவன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஏரி முற்றிலுமாக உடைந்து நீரின் உயரம் மரத்தில் இருக்கும் இவன் காலை தொடும் அளவுக்கு உயர்ந்து விடுகிறது. இவன் மரத்தின் உச்சியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறான். அப்போது அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து கடைசி படகு இவனின் உதவிக்கு வருகிறது. நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று இவன் அப்போதும் மறுத்து விடுகிறான். கடைசி படகு கிளம்பிச் சென்ற சில மணி நேரங்களில் வெள்ள நீரின் உயரம் மீண்டும் உயர்ந்து இவனை அடித்துக் கொண்டு போய்விடுகிறது. இறந்து போன பக்தன் மேலுலகம் போகிறான். அங்கே அவன் கடவுளை சந்திக்கிறான். கடவுளே, உங்களையே மலை போல நம்பியிருந்தேன், ஆனால் நட்டாற்றில் என்னை விட்டுவிட்டீர்களே. வாழ்நாள் முழுதும் உங்களையே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன், என்னை கைவிட்டு விட்டீர்கள். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கட்சிக்கு உங்களின் செயல் இப்போது பலம் சேர்த்து விட்டது. அதை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது என்றான். அர்த்தமுள்ள ஒரு புன்னகை பூத்துவிட்டு கடவுள் சொன்னார், உன் பக்தியில் குறையில்லை, அதனால்தான் நீ முதல் முறை பிரார்த்தனை செய்ததுமே உன்னை காப்பாற்றுவதற்காக ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, மூன்று படகுகளை அடுத்தடுத்து அனுப்பினேன். நீதான் மூன்று சந்தர்ப்பங்களையுமே தவறவிட்டு விட்டாய் என்றாராம். தோல்வி அடைந்தவர்களை கூட இந்த உலகம் மன்னித்துவிடும், ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் கையை கட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருப்பவர்களை யாருமே மன்னிக்க மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். அவன் 25 வயது வாலிபன், அழகானவன், படித்தவன், மதிப்பு மிகுந்த உத்தியோகத்திலும் இருக்கிறான். அவனை திருமணம் செய்து கொள்ள இளம் பெண்கள் பலர் ஆசைப்பட்டார்கள். என் அழகுக்கு நீ மேட்ச் ஆக மாட்டாய், என் படிப்புக்கு நீ பொருத்தமானவள் இல்லை, என் செல்வத்துக்கு நீ சமமானவள் இல்லை என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவன் எல்லா பெண்களையும் நிராகரித்து வந்தான். 20 வருடங்களுக்கு பிறகு இவன் எதிர்பார்ப்புகள் அத்தனைக்கும் ஏற்ற ஒரு பெண் இவன் கண்ணில் பட்டாள். அவளிடம் சென்று தன் படிப்பு, செல்வம், பதவி என்று அத்தனையும் சொல்லி எனக்கு பொருத்தமானவள் நீதான், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்றான். கேலியாக சிரித்துவிட்டு அந்த பெண் சொன்னாள், ஆனால் நீங்கள் எனக்கு பொருத்தமானவராக தெரியவில்லையே. சந்தர்ப்பம் என்பது வேறு கிரகங்களிலிருந்து வரும் சமாச்சாரம் இல்லை. பல நேரங்களில் சந்தர்ப்பம் வருவதற்கான சூழலை நாம் தான் உண்டு பண்ண வேண்டும். வெற்றியாளர்கள் சந்தர்ப்பங்களையே உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் இதில் எந்த ரகம்? சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பவரா, அல்லது சந்தர்ப்பம் வருவதற்கான சூழலை உண்டு பண்ணுபவரா, இல்லை சந்தர்ப்பத்தையே உருவாக்குபவரா? வேர்களை பாருங்கள். உலகம் முழுவதும் பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கும் ஹோண்டா கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா கார் கம்பெனிகளை இந்த ஜப்பான் கம்பெனி கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பது பற்றியும் பலர் அறிந்திருப்பீர்கள். இந்த வெற்றியின் வேர்களை தேடி போனால் அங்கே ஹோண்டா என்ற ஒரு சாமானிய ஜப்பானியரின் விடாமுயற்சி என்ற விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியும். கார் தொழிற்சாலையை நிர்மாணிப்பதற்கு முன்னதாக ஹோண்டா ஒரு சாதாரண மனிதர். கார்களுக்கு பயன்படுத்தப்படும் பிஸ்டன்களை புதிய முறையில் வடிவமைத்து பார்த்தார் ஹோண்டா. இதை வர்த்தக ரீதியாக தயாரித்து கார்களில் பொருத்தினால் காரின் செயல்பாடு பல விதங்களில் மேம்பாடு அடையும் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே தான் உருவாக்கிய பிஸ்டனை எடுத்துக்கொண்டு டொயோட்டா கார் கம்பெனியை அணுகினார் ஹோண்டா. அந்த கம்பெனியின் இன்ஜினியர்கள் ஆரம்பத்தில் ஹோண்டாவை பார்க்காமலேயே வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஹோண்டா மனம் தளரவில்லை, தொடர்ந்து முயற்சித்தார். டொயோட்டா கார் கம்பெனியின் இன்ஜினியர்கள் ஹோண்டா வடிவமைத்த பிஸ்டனை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். ஹோண்டா வெறுத்து போய் ஒதுங்கிவிடாமல் தான் வடிவமைத்த பிஸ்டனின் தனித்தன்மைகளை அந்த இன்ஜினியர்களுக்கு சளைக்காமல் பொறுமையாக விளக்கினார். அவருடைய பல வருட முயற்சிக்கு கடைசியில் பலன் கிடைத்தது. தாங்கள் தயாரிக்கும் கார்களுக்கு பிஸ்டன் சப்ளை செய்ய ஹோண்டாவுக்கு டொயோட்டோ கம்பெனி ஆர்டர் கொடுத்தது. ஹோண்டா தனது பொருள், பணம், அறிவு, உழைப்பு என்று அத்தனையையும் மூலதனமாக போட்டு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்சாலையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். தொழிற்சாலை கட்டும் பணி முடிவுக்கு வந்த சமயம் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஹோண்டாவின் தொழிற்சாலை தரைமட்டம் ஆனது. ஆனால் ஹோண்டாவின் நம்பிக்கை சிதறவில்லை. அவர் மீண்டும் தொழிற்சாலை கட்டும் பணியை ஆரம்பித்தார். தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட்டு இதோ அடுத்த வாரம் உற்பத்தி ஆரம்பித்துவிடும் என்ற நிலையில் 2nd உலகப் போர் ஆரம்பமானது. எதிரி நாட்டு விமானம் வீசிய குண்டுகளால் ஜப்பான் நாடே உடைந்து சிதறிய இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொள்ள
ஹோண்டாவின் தொழிற்சாலையின் தவிடுபொடியானது. ஹோண்டா தன் தொழிற்சாலை, சொத்து, நண்பர்கள் என்று பலவற்றை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை, தொடர்ந்து போராடினார். மூன்றாவது முறையாக தொழிற்சாலையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். இன்று உலகில் டொயோட்டாவை விட அதிக கார்களை ஹோண்டா கார் கம்பெனி விற்பனை செய்கிறது. விடாமுயற்சி என்ற வார்த்தைக்கு வெறும் உதாரணமாக மட்டும் இல்லாமல் பெருமையும் சேர்த்தார் ஹோண்டா. நம்மில் பலர் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலே வாடி வதங்கி வத்தலாகி விடுகிறோம், பிரச்சனைகள் வந்தால் பின்வாங்கி விடுகிறோம். ஐன்ஸ்டீன் அவரது ஆசிரியரால் மண்டு சாமர்த்தியம் போதாது என்று ப்ராகிரஸ் ரிப்போர்ட் குறிப்புடன் பள்ளிக்கூடத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டவர். ஐன்ஸ்டீன் அப்போது கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தால் உலகம் ஒரு மாபெரும் விஞ்ஞானியை கை நழுவ விட்டிருக்கும். நோர்மா ஜீன் பேக்கர் என்ற பெண்மணி மாடலாக ஆசைப்பட்டு ஒரு மாடலிங் கம்பெனிக்கு போய் வாய்ப்பு கேட்டார். நீ பேசாமல் ஏதாவது கிளர்க் வேலைக்கு போ அல்லது கல்யாணம் செய்து கொள், இந்த இரண்டுக்கும் தான் நீ லாயக்கு என்று அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். நோர்மா தனது மாடலிங் கனவை அப்போது குடிதோண்டி புதைத்திருந்தால் உலகுக்கு மர்லின் மன்றோ என்ற அற்புத கதாநாயகி அறிமுகமாகி இருக்க மாட்டார். இசையை உயிர் மூச்சு மாதிரி காதலித்தவர் ஜெர்மன் இசைக்கலைஞர் பீத்தோவன். இவருக்கு காதில் கோளாறு ஏற்பட்டது. 46வது வயதில் இந்த கோளாறு உக்கிரம் அடைந்து பீத்தோவனின் இரண்டு காதலும் செயலிழந்தன. உலகமகா இசைக்கலைஞருக்கு இதைவிட ஒரு மோசமான கொடுமை இருக்க முடியாது. பீத்தோவன் இந்த ஊனத்தையும் மீறி தனது அற்புதமான இசை பெட்டகங்களை உலகுக்கு கொடுத்தார். வெற்றியை அடைந்தே தீர்வது என்ற எண்ணம் தீ மாதிரி உள்ளுக்குள் எப்போதும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த உற்சாகம் என்ற தீ அணைந்துவிட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். வெற்றி என்ற மலைக்குச்சியை அடைய வேண்டுமானால் கல், முள், காட்டு விலங்கு, கடுங்குளிர், பனிமழை என்று நிறைய இடர்பாடுகள் வருவது இயற்கை. அதற்காக ஐயோ என்று சோர்ந்து உட்கார்ந்தாலோ பின் வாங்கினாலோ வெற்றியின் சுவை உங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடும். Winners never quit. Quitters never win. கண்களை பார், காதுகளை கொடு, என்னை யாருமே புரிந்து கொள்வதில்லையே என்று ஏக்கப்படுபவர்கள் ஏராளம். சுவாமி, என் மனைவி கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன செய்வது? எந்த ஊருக்கு போனாலும் பல கணவன்மார்கள் இப்படி என்னிடம் வருத்தப்படுகிறார்கள். தனது மனைவியிடமே நல்லுறவை வளர்த்துக் கொள்ள ஒருவரால் இயலவில்லை என்றால் வேறு யாரிடம் அவர் நல்ல நட்பையும் உறவையும் வளர்த்துக் கொள்ள முடியும்? இமெயில், இன்டர்நெட் போன்ற விஞ்ஞான வளர்ச்சிகளால் இன்று அகண்ட பூமியில் சிதறிக் கிடக்கும் அத்தனை நாடுகளும் நாடுகளின் மக்களும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாறிவிட்ட இன்றைய சூழ்நிலையில் எந்த நாடும் தீவுகள் மாதிரி தனித்து செயல்பட முடியாது. இன்ஃபர்மேஷன் ஏஜ் எனப்படும் இந்த தகவல் யுகத்தில் நமக்கு உலகம் முழுவதும் இருக்கும் பல பேரின் நட்பும் தொடர்பும் அவசியமாகி போய்விட்டது. ஆனால் உண்மை என்ன? அறிமுகம் இல்லாதவர்களிடம் வலிய சென்று பேசுவதே நம்மில் பலருக்கு கஷ்டமான காரியம். ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர்களிடம் நட்பை பலப்படுத்திக் கொள்ளவும் நம்மால் இயலவில்லை. அவன் மொழியே சரியில்லை, அவனுக்கு மரியாதை தெரியாது, இவனுக்கு தலைகணம் அதிகம் என்று மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு அநேக நேரங்களில் பலரிடமிருந்து நாம் விலகிவிடுகிறோம். நீங்கள் உங்கள் மேலதிகாரியை பார்த்து வணக்கம் சொல்கிறீர்கள், ஆனால் அவர் பதில் வணக்கம் சொல்லவில்லை. அந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவனுக்கு பெரிய கொம்பன் நினைப்பு, என்னை கிள்ளுக்கிறன் நினைக்கிறான் என்று நீங்களாகவே யூகித்து விடுகிறீர்கள். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. உங்களின் மேலதிகாரி நீங்கள் வணக்கம் சொன்னதை கவனிக்காமல் கூட இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? நமது வேதங்கள் பற்றி படிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து ஒரு சாமியார் வந்திருந்தார். நான் அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தேன். பிரதிபலனாக அவர் எனக்கு சில தந்திரங்களை சொல்லித்தர முன்வந்தார். தந்திரம் என்றால் பில்லி சூனிய மாதிரியான விஷயங்கள் இல்லை. தந்திரங்கள் மூலம் அடுத்தவர் என்ன நினைக்கிறார் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியும். இது மாதிரியான வித்தையை அவர் எனக்கு சொல்லித் தருகிறேன் என்றார். இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நான் மறுத்துவிட்டேன். அடுத்த நாள் ஊர் கிளம்பும் போது அந்த சாமியார் என்றும் சொன்னார், அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது கொடுமையான விஷயம். அடுத்தவர் மனதில் இருக்கும் பொய், சூது, வாது, வக்கரம் என்று எல்லாம் எனக்கு தெரிகிறது. இதனால் யாரிடமும் என்னால் அன்பு காட்ட முடியவில்லை.
அடுத்தவர் என்னை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசும்போது என்னால் அதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை. என்னுடைய கவனம் அவர் உள்ளுக்குள் என்ன நினைக்கிறார் என்பதிலேயே நிலைகுத்தி நிற்கிறது என்று வருத்தப்பட்டார். இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய முயற்சி செய்யாதீர்கள். ஏனெனில் இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் அடுத்தவருடன் பழகினால் அவர் என்ன பேசுகிறார் என்பது கூட உங்கள் காதில் விழாது. மற்றவர்களிடம் நட்பு கொள்ள விரும்பினால் அடுத்தவர் என்ன பேசுகிறார் என்று அக்கறையோடு கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்டர் பர்சனல் ஸ்கில்லை வளர்த்துக் கொண்டால்தான் நமது வீடு, அக்கம்பக்கம், ஊர், வேலை செய்யும் இடம் என்று அத்தனை இடங்களிலும் நாம் பிறரின் நட்பை வளர்த்துக் கொள்ள முடியும். ஒருமுறை லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்காவுக்கு போயிருந்தார். டால்ஸ்டாய் தன் அருகில் இருந்தவரிடம், ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த ஆசாமியோ சரியான முசுடர், நாம் இருவரும் இதற்கு முன்பு ஒருமுறை கூட சந்தித்துக் கொண்டதில்லையே, பிறகு எப்படி எனக்கு ஹலோ சொல்கிறீர்கள் என கடுகடுவென்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார். அடுத்த நாள் டால்ஸ்டாய் பூங்காவுக்கு சென்றபோது முதல் நாள் அவர் சந்தித்த அதே நபர் எதிர்பட்டார். ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள், நாம் இருவரும் ஏற்கனவே ஒருமுறை சந்தித்திருக்கிறோம் என்று கூற அந்த நபர் சிரித்து விட்டார். இன்டர் பர்சனல் ஸ்கில்லில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிசினஸ் விஷயமாக புதிதாக யாரையாவது சந்திக்க போனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? சந்திக்க போகும் நபர் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தால் இவர்களும் அதே மாதிரியே உட்கார்வார்கள். பார்க்க போனவர் சாய்ந்து உட்கார்ந்தால் இவர்களும் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்வார்கள். இதற்கு பாடி மேட்ச் என்று பெயர். அடுத்ததாக லிசனிங். இன்டர் பர்சனல் ஸ்கில்லில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்தவர்களை பேச விடாமல் இவர்களே பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அடுத்தவரை பேச ஊக்கப்படுத்திவிட்டு இவர்கள் கவனமாக கேட்பார்கள். நீங்கள் பேசுவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு மறைமுகமாக உணர்த்துவார்கள். அடுத்த முக்கியமான விஷயம் ஐ கான்டாக்ட். அடுத்தவர் பேசும்போது இவர்கள் வேறு எங்காவது பார்த்து கொண்டிருந்தால், ஓஹோ, நாம் போரடிக்கிறோம் போலிருக்கிறது என்று அடுத்தவர் பேசுவதை நிறுத்திவிடுவார். நாம் யாரோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேராக கண்களை பார்த்து எப்படி பேச வேண்டும் என்பதற்கு குறிப்பு பைபிளில் கூட இருக்கிறது. ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரபலப்படுத்தியவர் சூஃபி துறவியான ஜப்பார். அஸ்திரத்தை கையில் எடுங்கள். அந்த கணவன் மனைவி பரோடாவை சேர்ந்தவர்கள். இருவரையும் எனக்கு நன்கு தெரியும். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் பெங்களூர் வந்து நின்றார்கள். சுவாமி, நாங்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறோம். கோர்ட்டுக்கு போகும் முன்பு ஒருமுறை உங்களை பார்த்துவிட்டு வந்துவிடும்படி எங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்தினார்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறோம், கணவனும் மனைவியும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அவர்கள் தங்கள் இருவருக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்து விட்டு அவர்களின் மன வாழ்க்கை மீண்டும் வாசத்தோடு மலர அவர்களுக்கு ஒரு உபாயம் சொன்னேன். அந்த உபாயத்தை இதோ உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களின் திருமண வாழ்க்கையின் சுரத்து குறைகிறதா? ஒருவர் மீது இன்னொருவருக்கு இருக்கும் ஈர்ப்பு குறைந்து வருவதாக நினைக்கிறீர்களா? உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறதா? கவலை வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் காதலித்த காலமாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணமாகி வாழ்க்கையை ஆரம்பித்த துவக்க மாதங்களாக இருந்தாலும் சரி, ஆபீஸ் முடியும் வரை காத்திராமல் அவளை பார்ப்பதற்காக நீங்கள் வீட்டுக்கு ஓடி வந்த அந்த இனிமையான நாட்களை அசை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். நீங்கள் அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்திருப்பீர்கள். சிந்தனையை எங்கோ வைத்துக் கொண்டு அவளிடம் நீங்கள் பேசியிருக்க மாட்டீர்கள். அவளை நீங்கள் தீண்டிய தருணத்தில் கூட எரியும் தீக்குச்சி மாதிரி உங்களின் உணர்ச்சியும் உயிரோடு இருந்திருக்கும். அவள் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையையும் காது கொடுத்து லயித்து கேட்டிருப்பீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு வெற்றிகரமாக இருந்த நாட்களில் எது உங்களின் காதல் அல்லது திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருந்தது என்று நினைவுபடுத்தி பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சில பெண்களுக்கு ஆண்களுக்கு சந்தோஷம் என்பது கோவில், திருமணம், பீச், பார்க் என்று வெளியே போவது. நீங்கள் உங்கள் மனைவியை இங்கேயெல்லாம் அழைத்துச் சென்றால், ஓ, என் கணவர் என்னை எத்தனை தூரம் நேசிக்கிறார் என்று நினைத்து அவர் பூரித்து போவார்.
இவர்களை நாம் விஷுவல் டைப் என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிஜியே சொல்லிவிட்டார், இன்று நீங்கள் மனைவியை கோயில் குளம் பார்க் என்று அழைத்து போவீர்கள். ஆனால் உங்கள் மனைவியோ, என்ன வந்தது இந்த மனுஷனுக்கு, என்னை இப்படி இழுத்துக்கொண்டு அழைக்கிறாரே என்று நினைப்பார். காரணம், ஒருவேளை உங்கள் மனைவி விஷுவல் டைப்பாக இல்லாமல் ஆடியோ டைப்பாக இருக்கலாம். அதாவது, கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் கணவன், ஐ லவ் யூ, யூ ஆர் பியூட்டிஃபுல், இந்த சேலை உனக்கு எடுப்பாக இருக்கிறது, கண்படும் அளவுக்கு அழகாக இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். உங்கள் மனைவி கணவன் எந்த ரகம் என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த இனிய நாட்களை மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். எது உங்கள் மனைவியை அல்லது கணவனை சந்தோஷப்படுத்தியதோ அந்த அஸ்திரத்தை இப்போது கையில் எடுங்கள். என்னதான் தினம் தினம் சண்டைப்படும் தம்பதியராக நீங்கள் மாறிவிட்டாலும் நீங்கள் மீண்டும் அந்த தேனிலவு தினங்களுக்கு போக முடியும். ஆனந்த பூந்தோட்டம். நான் பம்பாயி போயிருந்த சமயம் ஒரு பெரிய பிசினஸ்மேன் என்னை சந்தித்தார். அவருக்கு இந்தியா முழுவதும் நிறைய கம்பெனிகள் இருக்கின்றன. பாரம்பரியமான குடும்பம், சமூகத்தில் அந்தஸ்து, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் என்று சகல சம்பத்துகளும் நிரம்ப பெற்றவர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு குறை. சுவாமிஜி, என் மகள் இன்னும் கல்லூரியை கூட தாண்டவில்லை. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் என்ற பெயரில் அவளுக்கு நிறைய ஆண்களின் சகவாசம் இருக்கிறது. டிஸ்கோ, பப்பு, ஹோட்டல் என்று எங்கெங்கேயோ போவாள். நேரம் கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு வருவாள். சுவாமி, சொல்வதற்கே கூசுகிறது. ஓரிரு முறை நர்சிங் ஹோம் போய் கருகலைப்பு கூட செய்து கொண்டாள். திருமணம் செய்து வைத்தால் திருந்தி விடுவாள் என்று நினைத்து நல்ல இடத்தில் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் செய்து வைத்தேன். தேன் நிலவுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போய் வந்தார்கள். ஆனால் திருமணம் நடந்து இப்போது ஒரு வருடம் கூட முழுமையாக முடியவில்லை. மீண்டும் அவள் தனது பாய் ஃப்ரெண்டுகளோடு சுற்றி கொண்டிருக்கிறாள். அவளின் திருமணமே இப்போது முறிந்து போகும் ஆபத்தில் இருக்கிறது என்று சொல்லி அழுதார். நான் அந்த பெண்ணை அழைத்து நீண்ட நேரம் பேசினேன். சமீபத்தில் அந்த பெண்ணின் அப்பா என்னை சந்தித்தார். தன் மகள் கணவனோடு சந்தோஷமாக வாழ்வதாக நெகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு போனார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம் நாட்டை பொறுத்தவரை வாழ்க்கையில் இதுபோல வழிதவறி போகும் பெண்கள் லட்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நம் நாட்டில் கற்பு என்பது பெண்களுக்கு உயிர், காற்றுக்கு மேலானது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். நம் நாட்டில் எத்தனை கணவன் மனைவிகள் இல்லற வாழ்க்கையை இன்பமயமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைங்களுக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்துறேன். பிள்ளைங்க மட்டும் இல்லாட்டி உன் மூஞ்சில விழிப்பதே பாவம்னு எப்போ நீ கட்டின தாலையை கழட்டி போட்டு போயிட்டு இருப்பேன். இப்படி பகிரங்கமாகவே தனது அதிருப்தியை அறிவித்துவிட்டு குடும்பம் நடத்தும் கணவன் மனைவிகள் தான் எத்தனை எத்தனை பேர். மூன்று போகம் விளையக்கூடிய விளைநிலம் மாதிரி செழிப்பாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கை பாலம் பாலமாக வெடித்து விரிசல் விட்டு போவது ஏன்? யுத்த பூமியில் வாழ்வது மாதிரி தங்களின் அப்பா அம்மாவின் ஆக்ரோஷமான சண்டைகளை பார்த்து கொண்டு வளரும் குழந்தைகள் தான் எத்தனை. பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் திரியும் ஆனந்த பூந்தோட்டமாக குடும்பத்தை மாற்றுவது எப்படி? அருவியின் சாரலில் இருக்கும் சுகத்தை வீட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி? இதற்கு ஆதாரம், அடிப்படை எல்லாம் ஒரு உண்மையில் மறைந்து கிடக்கிறது. அந்த உண்மை என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு என்று இருந்தால் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரச்சனைகளும் கட்டாயம் இருக்கும். கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ இல்லாத கணவன் மனைவிகள் உலகத்தில் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்திக்கும் அன்னை கஸ்தூரிபாவுக்கும் இடையே கூட கருத்து வேற்றுமைகள் இருந்திருக்கின்றன, பிரச்சனைகள் முளைத்திருக்கின்றன. பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் பெரிதாகாமல் அவற்றை நீர்த்து போக வைக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை, இவற்றை நாம் பார்க்கும் கோணம்தான் துன்பத்தை கொடுக்கிறது. உதாரணம், ஒருவருக்கு ரோலர் கோஸ்டரில் சுற்றுவது சந்தோஷமான த்ரில்லான விஷயம். இன்னொருவருக்கோ ஜெயின்ட் வீலில் சுற்றினால் அடிவயிற்றை மரண பயம் கவிக்கொள்கிறது. கணவன் மனைவி உறவு செம்மையாக இருக்க வேண்டுமா? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எழும்போது உன்னால் தான் இந்த பிரச்சனையே வந்தது என்று உங்கள் வாழ்க்கை துணைவியின் மீது பழியை தூக்கி போடாதீர்கள். ஏனென்றால் பிரச்சனைக்கான பழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த மனநிலையிலிருந்து பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முனையும் போது
உங்களுக்குள் பலமும் தானாகவே பிறக்கும். கணவன் மனைவி உறவை பலவீனமாக்கும் இன்னொரு விஷயம் விவாதம். விவாதம் என்பதற்கு அடிப்படை தர்க்க அறிவு, ஆனால் கணவன் மனைவி உறவுக்கு ஆதாரம் அன்பு. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் அறிவை கொண்டு வருவதே பொருத்தமில்லாத விஷயம். யோசித்து பாருங்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது என்ன நடக்கிறது? மனைவி செய்ததுதான் தவறு என்று கணவன் ஆதாரங்களை எடுத்து போட்டு தர்க்க ரீதியாக வாதாடுகிறார். மனைவியும் தன் பங்குக்கு தன்னுடைய அறிவையெல்லாம் பயன்படுத்தி எதிர்வாதம் செய்கிறாள். நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஒரு நகரில் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் முதலாளிக்கும் தொழிலாளர் சங்கத்துக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. நம்முடைய வக்கீல் எழுந்து வாதாட துவங்குகிறார். தொழிலாளர்களின் தரப்பில் இருந்த நியாயத்தை சட்ட புத்தகங்களையும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கும் பல்வேறு தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி அற்புதமாக வாதம் செய்துவிட்டு உட்கார போகும் சமயம் ஜூனியர் வக்கீல் வருகிறார். அவருக்கு திடுக்கென்று ஆகிவிடுகிறது. காரணம், இவரின் சீனியர் வாதாட வேண்டியது முதலாளிக்காக, ஆனால் சீனியரோ தொழிலாளிகளுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். ஜூனியர் வக்கீல் மெல்ல அணுகி விஷயத்தை சொன்னதும் சீனியரான நமது வக்கீல் நொடியில் சுதாரித்துக் கொண்டு நீதிபதியை பார்த்து இப்படி சொன்னாராம், தொழிலாளர் தரப்பில் பேசப்போகும் வக்கீல் இப்படியெல்லாம் வாதாடக்கூடும், ஆனால் இந்த வாதம் சரியில்லை, ஏனென்றால் என்று ஆரம்பித்து அவர் தர்க்க ரீதியாக முதலாளிகளுக்காக வாதத்தை எடுத்து வைக்க கடைசியில் சீனியர் வக்கீல் தனது வழக்கில் ஜெயித்து விட்டார். அறிவை ஆதாரமாக வைத்து வாதம் செய்ய வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் வாதம் செய்யலாம். அதனால்தான் சொல்கிறேன், குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையை வாதமோ எதிர்வாதமோ செய்து தீர்த்துவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். வாதத்தாலும் எதிர்வாதத்தாலும் பிரச்சனை வளர வாய்ப்பிருக்கிறதே தவிர தீர்வதற்கு நிச்சயம் வாய்ப்பு இல்லை. அதனால் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே மீண்டும் சொல்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது எழுந்தால் இந்த பிரச்சனை வந்ததற்கு நான் தான் காரணம் என்று பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பிரச்சனையை எதிர்கொள்ள இதுவே சிறந்த வழி. காகத்துக்கு புரிந்த உண்மை. கணவன் மனைவி உறவை உடைய வைக்கும் இன்னொரு விஷயம் ஈகோ என்ற அகங்காரம். நான் தான் குடும்பத்துக்கு தேவைப்படும் வருமானத்தை சம்பாதிக்கிறேன் என்று கணவனோ, அல்லது நான் மட்டும் என்ன குறைச்சல் என்று மனைவியோ செயல்பட ஆரம்பித்தால் குடும்ப வாழ்க்கை விளவளத்து போய்விடும். காகம் ஒன்று மாமிசத்துண்டை பார்க்கிறது. பறந்து வந்து காகம் அதை கவ்வி எடுத்ததும் மற்ற காகங்களும் கழுகுகளும் இதை விரட்ட ஆரம்பிக்கின்றன. மாமிசத்துண்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக காகம் உயர உயர பறக்கிறது. மற்ற காகங்களும் கழுகுகளும் சளைக்காமல் துரத்துகின்றன. ஒரு கட்டத்தில் காகம் மாமிசத்துண்டை நழுவ விட்டு விடுகிறது. அவ்வளவுதான், இத்தனை நேரம் இதை துரத்தி வந்த பறவைகள் தரையில் வீழ்ந்த மாமிசத்தை நோக்கி பறந்து விடுகின்றன. காகத்துக்கு மற்ற பறவைகளிடமிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. அப்போதுதான் அந்த காகத்துக்கு புரிந்துதாம், நான் மாமிசத்துண்டை இழந்தது என்னவோ உண்மை, ஆனால் நான் இப்போது பெற்றிருப்பது எத்தனை பெரிய சுதந்திரம் என்று. நமக்குள் இருக்கும் அகங்காரம் கூட இந்த மாமிசத்துண்டை போலத்தான். இதை நீங்கள் விட்டுவிட்டால் வாழ்க்கை லேசானதாக ஆகிவிடும். டென்ஷனே இருக்காது. காக்கைக்கு வானத்தின் அழகு தெரிந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையின் அழகு கண்ணுக்கு தெரியும். நமது வேதத்தில் அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், காமசாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம் என்று நான்கு சாஸ்திரங்கள் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இதில் கடைசியாக இருக்கும் மோக்ஷ சாஸ்திரம் சொல்வதும் இதுதான். அகங்காரத்தை விட்டொழித்தால்தான் நமக்குள் இருக்கும் ஆனந்த சுரூபத்தை நம்மால் தரிசிக்க முடியும். கணவன் மனைவி உறவு பலமடைய இன்னொரு முக்கிய தேவை அந்நியோன்யம். அம்மா அப்பா, சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, பிள்ளைகள், இவர்கள் அனைவருமே நம் பாசத்துக்கு உரியவர்கள்தான். ஆனால் பல சமயங்களில் நாம் சில விஷயங்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அதே சமயம் நண்பர்களோடு மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவோம். காலப்போக்கில் நமக்கும் அந்த நண்பர்களுக்கும் இடையே ஒரு பெரிய அந்யோன்யம் வளரும். உங்கள் மனைவியிடம் அல்லது கணவரிடம் உங்களுக்கு அந்யோன்யம் வளர வேண்டுமானால்
உங்கள் நண்பரிடம் பேசுவது மாதிரி சகல விஷயங்களையும் உங்கள் மனைவியிடமும் மனம் திறந்து பேசுங்கள். ஆபீஸ் விஷயங்களை எல்லாம் நான் வீட்டில் பேசுவதில்லை என்று சிலர் பெருமையே அடித்துக் கொள்வார்கள். காரணம் கேட்டால், மனைவியிடம் ஆபீஸ் விஷயங்களை சொன்னால் அதை அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, வீணாக குழப்பிக்கொண்டு கவலைப்படுவாள் என்று சிலர் சொல்வார்கள். இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் இந்த சின்ன தடையை தாண்டுவது பெரிய விஷயம் அல்ல. நண்பர் ஒருவர் நம்மிடம் வந்து அவரின் மனக்குறைகளையோ ஆபீஸ் விஷயங்களையோ கனவுகளையோ கவலைகளையோ பேசினால் நல்ல நண்பராய் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? இந்த பிரச்சனையை நீ இப்படி சமாளி, இப்படி செய், அப்படி செய் என்று எடுத்ததற்கெல்லாம் யோசனை சொல்ல மாட்டார். பேச வரும் நண்பருக்கு மனம் திறந்து பேசுவதற்கு வசதி செய்து கொடுப்பார். அதே போலவே நண்பர் ஆபீஸ் பிரச்சனையை பற்றி பேசினால் இந்த பிரச்சனையை கையாள உனக்கு சாமர்த்தியம் பத்தாது, அனுபவம் போதாது என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல மனதளவில் கூட நண்பரை எடை போட்டுக் கொண்டிருக்க மாட்டார். அன்னை தெரசாவின் அற்புதமான சொற்றொடர் ஒன்று நினைவிற்கு வருகிறது. மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தை செலவழிக்காதீர்கள், ஏனெனில் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும். இப்போது கணவன் மனைவி உறவுக்கு வருவோம். மனைவிமார்களே, உங்கள் கணவர் உங்களிடம் ஏதாவது ஆபீஸ் கனவு என்று பேச வரும்போது நீங்கள் சிநேகத்தோடு அவர் பேசுவதை காது கொடுத்து மட்டும் கேளுங்கள். உங்கள் இருவருக்கும் உள்ள அந்நியோன்யம் அற்புதமாக வளரும். வீட்டுக்கு வெளியே கணவர் எந்த புது அனுபவத்தை சந்தித்தாலும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் ஓடோடி வருவது நிச்சயம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இந்த மாதிரி அந்யோன்யம் தேவை. கணவன் மனைவி குழந்தைகளுக்கு இடையே அந்யோன்யத்தை வளர்க்க கிறிஸ்துவ மதம் சொல்லும் யோசனை கூட இங்கே நினைத்து பார்க்கத்தக்கது. தினமும் இரவு படுக்கப் போவதற்கு முன்பு எந்த குடும்பம் ஒன்றாக அமர்ந்து பிரார்த்தனை நடத்துகிறதோ அந்த குடும்பம் கடைசி வரை ஒன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் வளர வேண்டுமானால் இன்னும் சில வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளாக மாற்றி நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் நமக்கு இதுதான் முக்கியம் என்று எழுதப்படாத ஒரு பட்டியலை நாம் எல்லோருமே மனதிலே ஒட்டி வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு கணவன் என்று எடுத்துக்கொண்டால் பணம் சம்பாதித்தல், பெற்றோர் நலன், குழந்தைகள் படிப்பு என்று நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுபோலவே மனைவி என்றால் பூஜை, குழந்தைகள், சொந்த வீடு, சொந்த பந்தங்கள் என்று அவர் ஒரு தனி பட்டியல் வைத்திருப்பார். இதைத்தான் வேல்யூஸ் என்று சொல்கிறோம். கணவன் மனைவி இருவரின் வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்தால்தான் வாழ்க்கை சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. கணவன் மனைவி இருவருமே ஒரே மாதிரியான ரசனையும் குறிக்கோளும் உடையவர்களாக இருந்தால் வாழ்க்கை ஒருவேளை போரடித்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. வானவில் பல வண்ணங்களில் இருப்பதால் தானே அது அழகாய் இருக்கிறது. உறவினர் வீட்டுக்கு போய் வரலாம் என்று மனைவி கூப்பிடுவாள். கணவனுக்கோ வீட்டில் உட்கார்ந்து படிப்பதுதான் பிடிக்கும். ஒரு வாரம் ஆபீஸ் வேலை காரணமாக வெளியூர் போய் வீடு திரும்பும் கணவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டால் தேவலாம் என்று நினைப்பான். மனைவியோ, ஒரு வாரமாக நானே சமைச்சு நானே சாப்பிட்டு போரடிச்சு போச்சு, ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் என்று சொல்லுவாள். ரசனை குறிக்கோள் போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும்போது கணவன் மனைவி இருவருமே விட்டுக் கொடுத்து போவது அவசியம். சுவாமி, என் மனைவி உறவினர் வீட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிடுகிறாள். இதுவோ எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயம், நான் எப்படி விட்டுக் கொடுத்து வாழ்வது என்று கேட்காதீர்கள். கணவன் மனைவி உறவில் நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் சில சமயம் மனைவிக்காக செய்ய வேண்டும். பத்தலோ வடாமோ போட வேண்டும் என்று ஒரு குடும்பத் தலைவி நினைக்கிறாள். அப்போது இவளுக்கு உதவியாக வரும் பக்கத்து வீட்டு மாமியிடமோ அத்தையிடமோ அந்த குடும்பத் தலைவிக்கு கொஞ்சம் நெருக்கம் உருவாகிறது இல்லையா? இதே சைக்காலஜி கணவன் மனைவி உறவுக்கும் பொருந்தும். கணவன் தனது குறிக்கோளை அடைய மனைவி உதவியாக இருப்பதும், மனைவியின் லட்சியத்தை அடைய கணவன் உதவி செய்வதும் இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கத்தை அதிகரிக்க உதவும். வார்த்தை விளையாட்டு. ஐயோ, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்கிறாங்களே என்றுதான் உலகத்தில் பலரும் இன்று புலம்புகிறார்கள். பலவீனமான மனதுதான் இப்படி புலம்பும். ஏனென்றால் பலம் உள்ளவர்கள் யாருமே இப்படி புலம்ப மாட்டார்கள். மாறாக அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். இல்லற வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததால் தான் இன்று பல வீடுகளில் கணவனும் மனைவியும் பாம்பும் கீரியும் மாதிரி வாழ்க்கை நடத்துகிறார்கள்.
ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் மனிதன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரைபடம் இருக்கும். சந்தோஷம் வந்தால் எப்படி சிரிக்க வேண்டும்? துக்கமாக இருந்தால் எப்படி அழ வேண்டும்? கோபம் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லா கேள்விகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் மனதுக்குள் ஒரு வரைபடம் வைத்திருப்போம். இதோ இந்த உதாரணத்தை பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் மனைவியின் எண்ணப்படி சத்தம் போட்டு பேசுவது என்பது பேசுபவர் எதிரே இருப்பவருக்கு காட்டும் அவமரியாதை, காட்டுமிராண்டித்தனம், கலாச்சாரம் இன்மை. இவரின் கணவரோ வேறு மாதிரியான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர். எந்த ஒரு விஷயத்திலும் சீரியஸான கருத்துக்களை சொல்லும் போது குரலை மேலே உயர்த்தி பேசினால்தான் அது சீரியஸான விஷயம் என்பதே எதிரே இருப்பவர்களுக்கு புரியும் என்பது கணவரின் கருத்து. இந்த இருவரும் கணவன் மனைவியாக இருக்கும்போது என்ன நடக்கும்? கணவர் ஒரு விஷயத்தை உறுதிபட சொல்வதற்காக குரலை உயர்த்துவார். மனைவி அதை அவமரியாதை என்று எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி விடுவார். பேசிக்கொண்டு இருக்கும் போது எதிரே இருப்பவர் வெளியேறுவது என்பது கணவரின் எண்ணப்படி அவமரியாதை. ஆகையால் அவர் மேலும் குரலை உயர்த்தி நான் பேசுவதை கேட்டுவிட்டு போ என்று சொல்லுவார். இந்த செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு உரையாடலே இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணிவிடும். இதோ இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு கணவன் மனைவி திருடா என்ற வார்த்தை அந்த மனைவியை பொறுத்தவரை டார்லிங், என் கண்ணு குட்டி, என் செல்ல குட்டி என்பது மாதிரி கொஞ்சல் வார்த்தை. கணவனுக்கோ திருடா என்றால் மோசமான வார்த்தை. காரணம், இவர் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது செய்யாத குற்றத்துக்காக யாரோ இவர் மீது திருட்டு பழி போட்டு திருடன் என்று திட்டிவிட்டதுதான் காரணம். அவர்கள் புதிதாய் திருமணம் செய்து கொண்டவர்கள். மனைவியின் அலமாரியை கணவன் எதேச்சையாய் திறக்கிறான். அதை அடுக்களையிலிருந்து மனைவி பார்த்து விடுகிறாள். ஏய் திருடா என்று விளையாட்டுக்காக செல்லமாக கூப்பிடுகிறாள். ஆனால் அந்த வார்த்தையால் கணவன் காயப்பட்டு போகிறான். திருடா என்ற வார்த்தை ஒன்றுதான், ஆனால் மனைவி இதற்கு கொடுத்திருக்கும் அர்த்தம் ஒன்று, கணவன் வைத்திருக்கும் அர்த்தம் இன்னொன்று. கணவன் மனைவிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். நீங்கள் இருவரும் பேசும்போது, அதிலும் குறிப்பாக பிரச்சனைகளை பற்றி பேசும்போது, நாம் பேசுகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று மட்டும் பார்க்காதீர்கள். இந்த வார்த்தைக்கு உங்கள் கணவனோ மனைவியோ என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வார் என்பதையும் அறிந்து கொண்டு பேசுங்கள். நீங்கள் யார்? முரமா, சல்லடையா? ஒரு சீடன் தன் குருவை பார்த்து கேட்கிறான், குருவே, கண் என்பது என்ன? கண்ணின் கண்தான் கண். குரு இப்படி பதில் சொல்கிறார். காது என்பது என்ன? காதின் காதுதான் காது. இப்போது சீடனை பார்த்து குரு கேட்கிறார், நான் சொன்னது புரிந்ததா? புரியவில்லை, குழப்பத்தோடு சொல்கிறான் சீடன். என்னுடைய விளக்கம் புரியவில்லை என்றால் புரிந்தது என்று அர்த்தம், புரிந்தது என்றால் புரியவில்லை என்று அர்த்தம், குரு சொல்கிறார். என்ன இது, கஞ்சா அடித்த இருவர் பேசிக் கொள்வது மாதிரி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? மேலே உள்ள உரையாடல் நமது வேதங்களில் ஒன்றான கேனோ உபநிஷத்தில் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் எதற்கும் இல்லாத ஒரு திறன் மனிதர்களான நமக்கு இருக்கிறது. அதுதான் சிந்தித்தல். 1000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் செயற்கைக்கோளை கூட பூமியிலே இருக்கும் கம்ப்யூட்டர் இயக்கும். மனிதன் இடும் கட்டளைகளை அடிமை மாதிரி 100% அது துல்லியமாக நிறைவேற்றிவிடும். ஆனால் அதற்கு சிந்திக்க தெரியாது. சிந்திக்கும் திறன் படைத்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. நம்மில் எத்தனை பேர் சிந்தனை திறனை பயன்படுத்துகிறோம்? தானாக சிந்திக்காத மாணவர்களை சிந்திக்க வைப்பதற்காக முனிவர்கள் சில சமயம் உளறுவார்கள். அது ஒரு உத்தி. அத்தகைய உத்திகள் கேனோ உபநிஷத்துகளில் ஆங்காங்கே இருக்கின்றன. சிந்தனையின் கதவுகளை மூடிவிட்டால் நாம் முட்டாள் ஆகிவிடுவோம். இதோ இந்த கதையில் வரும் வேலையாள் மாதிரி. அவன் ஒரு முயல் வியாபாரி. ஒரு நாள் அவன் தனது வேலையாளிடம் ஒரு முயலை கொடுத்து, இந்த விலாசத்தில் உள்ள பெண்மணியிடம் போய் இதை கொடுத்துவிட்டு பணம் வாங்கி வா என்று அனுப்புகிறான். வேலையாள் முயலை எடுத்துக்கொண்டு கடை வீதி வழியாக நடந்து போகிறான். எதிரில் வந்தவன் இவன் மீது மோத முயலின் மீது இவனுக்கு இருந்த பிடி தளர்ந்து விடுகிறது. முயலும் துள்ளி குதித்து ஓடிவிடுகிறது. வேலையாள் முயலை துரத்தி கொண்டு ஓடாமல் கையை கட்டிக்கொண்டு சும்மா நிற்பதை பார்த்த வழிபோக்கர்கள், முட்டாளே, முயலை போய் பிடி என்று இவனை விரட்டுகிறார்கள். வேலையாள் அலட்டிக் கொள்ளாமல் சொன்னான், முயல் போனால் என்ன, என் எஜமானர் கொடுத்த விலாசம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறதே,
இந்த கதையை ஏன் இங்கு சொன்னேன் தெரியுமா? இத்தனை வாரங்களாக நான் சொல்லி வந்த கதைகளும் ஏதாவது ஒரு கருத்தை உணர்த்துவதற்காகத்தான். கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கருத்துக்களை நீங்கள் தவறவிட்டு விட்டால், முயலை தொலைத்துவிட்டு விலாசம்தான் இருக்கிறதே என்று திருப்திப்பட்டுக் கொண்டவனைப் போல ஆகிவிடுவீர்கள். அறியாமை என்பது மிகப்பெரிய சாபம். முட்டாளாக இருப்பது ஒரு மிகப்பெரிய தண்டனை. இதில் விசித்திரம் என்னவென்றால், இந்த சாபத்தையும் தண்டனையையும் நாம் தான் நமக்கு கொடுத்துக் கொள்கிறோம். ரமேஷ் ஒரு தனியார் கம்பெனியில் குமாஸ்தாவாக வேலை செய்கிறான். ஒரு நாள் அவனுக்கு உயிரே போகும் அளவுக்கு கழுத்து வலி. இவனின் வேதனையை பார்த்த சக ஊழியர்கள், மணி 3 ஆயிடுச்சு, தவிர இன்று சனிக்கிழமை, மேனேஜரும் ஆபீஸுக்கு வரமாட்டார், பேசாமல் நீ வீட்டுக்கு போய்விடு என்று யோசனை சொல்கிறார்கள். ரொம்பவும் தயக்கத்துடனும் பயத்துடனும் ரமேஷ் புறப்பட்டு தனது வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழையும் போது அங்கே மேனேஜரின் கார் நிற்பதை பார்க்கிறான். என்னடா இது, வம்பா போய்விட்டதே என்று மறைந்து மறைந்து வீட்டின் பின்பக்கமாக வந்து ஜன்னல் திரையை மெல்ல விளக்குகிறான். உள்ளே மேனேஜர் இவன் மனைவியோடு சல்லாபமாக இருக்கிறார். இவன் சந்தரி செய்யாமல் ஆபீஸுக்கு ஓடி வந்து விடுகிறான். சக ஊழியர்கள் கேட்டதற்கு, நான் மேனேஜரிடம் வசமாக மாட்டிக்கொள்ள பார்த்தேன், நல்ல வேளை நூல் இழையில் தப்பிவிட்டேன் என்றானாம். ஒருவன் முட்டாளாக இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பாருங்கள். இந்த உலகத்தில் ஒருவன் பல்கலைக்கழகங்கள் கொடுத்த பட்டங்களை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் நிறைய படியுங்கள், தீர்க்கமாக யோசியுங்கள், சளைக்காமல் வேலை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் 12 மாதங்களும் வசந்த காலங்களாக இருக்கும். பல ஆண்டு காலம் கல்வி பயின்றுவிட்டு தனது குருகுலத்திலிருந்து வெளியுலகுக்கு செல்லும் மாணவன் ஒருவனை பார்த்து அந்த குரு சொன்னார், நீ முரம் மாதிரி இரு, சல்லடை மாதிரி இருக்காதே. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சல்லடை நல்ல விஷயங்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு தேவையில்லாத கசடுகளையும் கல்லையும் மண்ணையும் தான் வைத்துக் கொள்ளும். முரமோ பதர், கல், மண் ஆகியவற்றை கீழே தள்ளிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளும். நீங்கள் யார், சல்லடையா முரமா? அறிகோம்.

உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக் கொள்கிறேன். தெய்வ பக்தி என்பது எங்களுடைய உடம்பிலே ஊறிய ஒன்றாகும். அது செட்டிநாட்டை பொறுத்தவரைக்கு அங்கே முழுக்க முழுக்க ஊறி ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து விட்ட ஒன்றாகும். சிறு வயதில் தெய்வ பக்தி எனக்கு உண்டு என்றாலும் சகவாச தோஷத்தால் கொஞ்ச காலம் தெய்வ பக்தி இல்லாமலும் நான் இருந்தது உண்டு. தெய்வத்தை விரோதித்ததும் நிந்தித்ததும் உண்டு. தெய்வ பக்தி என்பது தேவையற்ற ஒன்று என்ற கருத்துக்கு நான் உடன்பட்டிருந்ததும் உண்டு. ஆனால் தெய்வ பக்தி என்பது எனக்கு எப்போது வரத் தொடங்கிற்று என்பதை அறிந்தால் ஒரு வகையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும், அது தமிழர்களை இழிவுபடுத்துகிறது என்ற ஒரு இயக்கம் 30 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே துவங்கிற்று. அந்த இயக்கம் அரக்கர்கள் என்று வர்ணிப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள், ஆகவே அவர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் என்று கூறிற்று. அது அந்த அரக்கர்களை மட்டும் கூறவில்லை. எந்த புராணத்தில் அரக்கன் வந்தாலும் அவன் தமிழனே என்று வாதாடத் தொடங்கிற்று. அரக்கனாக இருப்பவனெல்லாம் தமிழன் என்று அதுவே கருதிற்று. ஆகவே நாமும் கொஞ்ச காலம் அரக்கராக இருக்க வேண்டும் என்று அதுவும் விரும்பிட்டு நானும் விரும்பி கொஞ்ச காலம் இருந்தேன். அனுமான் என்று குரங்காக வர்ணிக்கப்பட்டு போனோம். இவர்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம், ஆகவே அதை கொளுத்த வேண்டும், எரிக்க வேண்டும் என்றெல்லாம் வாதம் எழுந்த போது அதை பற்றி திரு அண்ணா அவர்கள் ஏராளமாக எழுதத் தொடங்கினார்கள். கம்பனிலே எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்று அவர் ஒவ்வொரு ஒன்றாக எழுதத் தொடங்கிய போது நாமும் அது பற்றி கம்பனை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அரக்கன் என்பதற்கு கம்பன் ஒரு விளக்கமே சொல்லுகின்றார். இரக்கமென்றொரு பொருள் இல்லாத அரக்கர் என்று கம்பராமாயணத்தை படிக்க படிக்க அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போய் இன்னும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து படித்து மனப்பாடம் செய்து வைத்த காரணத்தால் அதிலேயே மூழ்க நேர்ந்தது. தேவையானது என்கின்ற உணர்வு தோன்றிற்று. உணர்வு தோன்றிட்டே தவிர தெய்வ பக்தியினுடைய விளைவு என்ன என்பதனை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எல்லோருமே தெய்வத்தை வணங்குகின்றார்கள். சில பேருக்கு அந்த தெய்வம் வரம் அளிக்கிறது, சில பேருக்கு சாபம் அளிக்கிறது. சில பேர் நன்றாக வாழுகிறார்கள் தெய்வத்தை நம்பியவர்கள், சில பேர் நன்றாக வாழவில்லை. கோவிலுக்கு பிறகின்ற லட்சோப லட்சம் மக்களில் அந்த லட்சக்கணக்கான மக்களுமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவில்லை. ஆகவே பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தெய்வத்தை நம்பி கோவிலுக்கு வருகின்றார்கள். ஆகவே தெய்வ பக்தியினுடைய உண்மையான பலன் என்ன என்று என்னாலே உணர முடியாமல் இருந்தது. கடைக்கு போய் 8 நாள் கொடுத்தால் 8 நாளுக்கு ஒரு சாமான் கிடைக்கிறது. அதுபோலவே ஒரு முறை தெய்வத்தை வணங்கி எழுந்தால் அந்த வணக்கத்திற்கு என்று ஒரு பலன் கிடைத்தாக வேண்டும் என்று சிறிய உள்ளம் எண்ண ஆரம்பித்தது. தெய்வத்தை வணங்குகிறவன் எல்லாம் பலன் பெற்றால்தானே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வரும். ஆகவே பலன் இல்லாமல் தெய்வத்தை பலகாரமாக வணங்கி கொண்டிருப்பவனுடைய நோக்கம் என்ன, அந்த வணக்கத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கூட எனக்கு தோன்றிற்று. பிறகு நாளாக நாளாகத்தான் ஒரு தெய்வ பக்தி என்பது காலத்தாலே விளைகின்ற விளைச்சல், அது உடனடியாக தருகின்ற பலன் அல்ல என்பதை உணர முடிந்தது. விதையை போட்டுவிட்டு தினசரி அதை தோண்டி பார்த்து முளைக்கிறதா முளைக்கிறதா என்று பார்த்தால் அது முளைக்காது. தினமும் தோண்டி பார்த்தால் விதை விதையாகவே இருக்கும், அது முளைப்பதில்லை. ஆனால் விதையை போட்டுவிட்டு ஒரு காலம் காத்திருந்தால் அது மலர்ந்து பலன் தருகின்றது. ஆகவே நம்முடைய காரியங்களை நாமாக செய்து கொண்டு போனால் பின்னாலே அதற்கென்று ஒரு பலன் உண்டு, தவறுகளுக்கு தண்டனை உண்டு
என்று சொன்னவையெல்லாம் நியாயம் என்பதை வயதினுடைய முதிர்ச்சியிலே தான் காண முடிந்தது. ரத்தம் வேகமாக இருந்த போது எல்லாம் பொய்யாக தோன்றிற்று. ரத்தம் சுண்ட சுண்ட எல்லாம் உண்மையாக

என்பது கிறிஸ்தவ வேதம். ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் ஆண்டே அளவிலேதான் என்பது இந்துக்களுடைய வேதமாக. நீ ஒரு கிலோ பாவம் செய்தால் ஒரு கிலோ தான் தண்டனை, அது கூடாலும் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. நான் சின்ன வயதாக இருக்கும்போது 16 வயது 15 வயதிலே தேழ்வாரத்துக்கு மேலே என்னாலே படிக்க முடியாமல் போன போது, அதற்கு மேலே படிக்க வசதி இல்லை என்று நான் வருந்திய நேரத்தில் எங்களுடைய சமூகத்திலே சில பேர் அதை கேலி செய்ய தொடங்கினார்கள். துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே, பல பேர் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள், சில பேர் கேலியும் செய்வார்கள் என்று ஒரு பழமொழியை நான் படித்திருக்கிறேன். அதுபோலவே சிலர் கேலி செய்தார்கள், என்னடா உனக்கு என்ன வேலை கிடைக்கும் தேடாம படித்து விட்டு என்று என்னை கேலி செய்து, ஒருவர் கேட்டால் ஒரு பேப்பர் கட்டுகிற கடையில் இது வேலை இருக்கிறது, பேப்பர் கடையிலே அந்த வேலையை பார்க்கிறாயா என்று அவர் கேட்டார். எனக்கு அழுகையே வந்து விடும் போது வந்தது. வேடிக்கை என்னவென்றால், நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர முடிந்தது. 10 வருஷம் கழித்து நான் பார்த்தபோது அவருடைய மகன் அவர் சொன்ன அதே கடையில் அதே பேப்பர் கட்டுகிற வேலையிலே போய் சேர்ந்திருந்தார். எனக்கு இதற்கு மேலே கடவுளை நம்புவதற்கான நியாயம் வேறு தேவையில்லாமல் இருந்தது. எப்படி சொல்கிறாயோ, எப்படி அளக்கிறாயோ அப்படியே அளக்கப்படுவாய், எப்படி தீர்க்க நினைக்கிறாயோ அப்படியே தீர்க்கப்படுவாய் என்பதனை என்னாலே உணர முடியும். அதுவும் சிருஷ்டியினுடைய விவரங்களை தெரிய தெரிய ஒரு அதிசயம் எனக்கு காத்திருந்தது. இன்றைக்கு சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்கின்றவன் கூட மரணத்தை தடுக்க முடியவில்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம். மரணத்தை உண்டாக்குவதற்கு வழிகள் இருக்கின்றன, மரணத்தை தடுப்பதற்கு வழிகள் இல்லை. காரணம், இது சிருஷ்டியினுடைய லீலை என்பது மட்டுமல்ல, பூமியைக்குள்ளே குடைந்து அணுவையும் பிளக்கக்கூடிய மனிதனுக்கு, விஞ்ஞானத்திற்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சுப்ரீமிட்டி இருக்கிறது. அது எந்த பெயரால அழைத்தாலும் கூட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது. வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விரும்பி பிறந்தவர்கள் அல்ல. நான் இந்த இடத்திலே ராமசாமி ஐயர் மகன், கிருஷ்ணசாமி ஐயராக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்ததில்லை. சாத்தர் சித்தியார் மகன் முத்தையாவாக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு பிறந்ததில்லை. அவரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிறப்பதென்றால் நாம் எல்லாம் இங்கே பிறக்குமாறு கேட்டிருக்க மாட்டோம். மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். இப்பொழுது பிறக்கிற குழந்தையா இருந்தால் மைசூர் ராஜாவுக்கு மரியாதை இல்லையே, எந்த ஊர் ராஜாவுக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். பிறப்பு என்பது நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை. நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல, நம்முடைய இஷ்டத்தின் விளைவாகவும் அது பிறக்கவில்லை. யாரோ 2 பேர் சந்தோஷமாக இருந்தார்கள், அவனுடைய விளைவு நாம் இங்கே பிறந்தோம். நாம் பிறந்தது மட்டுமல்ல, நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அவ்வளவு பேர். இது நம்முடைய நோக்கத்தினாலே வந்ததல்ல. ஒரு தாய் தகப்பனுடைய சந்தோஷத்திற்கு தண்டனை நாம். ஆக 2 பேருடைய சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தானே நான் பிறந்தேன். இது என்னுடைய நோக்கத்தில் பிறந்த பிறப்பு இல்லையே. என்கவாலேதான் பிறந்தவுடனேயே குழந்தை அழுகிறது. விரும்பி பிறந்த பிறப்பா இருந்தால் பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும். யாரோ செய்த தவறின் விளைவாக இந்த பூமியிலே நான் வந்து பிறந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்று அது கலங்குகிறது. சிருஷ்டியிலே முதல் முதலிலே நாம் தெரிந்து கொள்வது தாயை மட்டுமே. உலகத்தில் முக்கியமாக உறுதியாக சந்தேகத்துக்கிடமில்லாமல் கோர்ட்டுக்கு போகாமல் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே உண்மை தாயை மட்டுமே. தாய் காட்டித்தான் தகப்பன், தகப்பன் காட்டித்தான் குரு, குரு காட்டித்தான் தெய்வம். சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது தாய், சந்தேகத்துக்கு அடிக்கடி இடத்தை தருவது தெய்வம். ரெண்டுக்கும் நடுவிலே சந்தேகத்தையும் உண்மையையும் கலந்து கலந்து மயக்க வைப்பது குருவும் தந்தையும். இவள் என்னுடைய தாய் என்பதிலே சந்தேகம் இல்லை, தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்துக்கு உரியது. சந்தேகத்தை கிளப்ப முடிகிறது. நம்புகிறவன் உண்டு என்கிறான், வென்றவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்கிறார். ஆனால் பிதாவும் குருவும், இவர் நல்ல பிதா, உண்மையிலேயே நம்முடைய பிதாவாக இருக்கக்கூடும் என்று தாயை நம்பி அவனை நம்புகிறோம்.

0: சமயங்களிலே சில பேர் சந்தேகத்தை கிளப்புகிறார். சண்டை வரும்போது ஏண்டா நீ உழப்பனுக்கு பிறந்த வந்தானா என்று அவன் கோபத்திலே கேட்டாலும் கூட அவனுக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் வருகிறது. தவறாக இருந்தால் இருக்குமோ, ஏதாவது தவறு செய்து விட்டால் எந்த வாத்தியார் படிச்சாருன்னு கேட்கிறார். உடனே அவனுடைய குருவை பற்றி சந்தேகம் வருகிறது. பிறகு நல்ல விஷயம் சொல்லும் போது வாத்தியார் நல்ல வாத்தியார் என்று அவனால் சொல்லுகிறார். குருவின் மீது நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி பிதா குருவின் மீது தோன்றுகிறது. சந்தேகம் என்பது தெய்வத்தின் மீது தோன்றுகிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருப்பவள் தாய் ஒருத்தி மட்டுமே. ஆகவேதான் எது சாஸ்வதமோ எது சத்தியமோ எது சர்வ நிச்சயமோ அதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய தர்மத்தை துவக்குகிறோம். நாம் அதிலே இருந்து தர்மத்தை துவக்குகிறோம். ஜனானத்திலே இருந்து ஜனானத்திற்கு தேடி வைத்தான் இறைவன். மாதம் பத்தானால் பூமியிலே ஒரு குழந்தை ஜனிக்கும் என்பது தாய்மை அறியும், உலகம் அறியும், நரசும் அறிவாள். ஜனனத்தை இப்படி வைத்த இறைவன் மரணத்தை மட்டும் மறைவிலே வைப்பானே? ஜனனத்துக்கு தேதியை நினைத்தவன் ஜனனம் ஆனவுடனேயே ஜாதகத்திலேயே மரண தேதியையே அவன் குறித்து கொடுத்திருக்க வேண்டும். கருக்காரைக்குடி கருப்பையா செட்டியார் மகன் ராமையா செட்டியார் 1981 வருஷம் ஜனவரி மாதம் 23 சாவார் என்று ஒரு டைரியை அவன் கையிலே கொடுத்திருக்க வேண்டும். இது உண்மையாக தெரிகிற மாதிரி அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன நடக்கும்? 1981 தானே சாவம் என்று இவனுக்கு தோன்றும். பாம்பை கையால தட்டி விளையாடுவான், 7 மாடியில இருந்து குதிப்பார், யாரையும் எட்டி உதைப்பார், யாரையும் கையை பிடித்து எடுப்பார். அவனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்னும் 5 சாவம் இல்லை என்று. அதனால எதுவும் செய்வார். எப்போது சாவு எப்போதும் வரலாம் என்று ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் இறைவன் தன்னையும் வைத்தான். அவன் பகுத்து அறிய முடியாதது ஒன்று, இது அவனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று வைத்தான். அதுதான் மரணம் என்பது. ஒரு துளி நீரிலே ஜனனம், ஒரு துளி நெருப்பிலே மரணம் முடிந்து போகிறது கதை. அப்போ வாயு தேய், அப்போவிலே பிறந்து வாயுவிலே விளையாடி தேய்விலே கதை முடிந்து போகிறது. பஞ்சபூதங்களிலே 3 பூதங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று இருப்பதாலே தான் அந்த முடிவுக்கு முன்னாலே இறைவா உன்னை நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் என்று கோவிலிலே போய் முறையிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. சாதாரணமாக இறைவனுடைய நினைவு வராது. எனக்கா இந்த சோதனை, ஐயோ கடவுளே என்று நாம் துடிப்பது உண்டு. உனக்குத்தான் இந்த சோதனை, இல்லை என்றால் எனக்கா கடவுளே என்று நீ ஏன் கேட்க போகிறாய்? ஆபத்து எப்போது வருகிறதோ ஆண்டவன் அப்போது ஞாபகத்துக்கு வருகிறார். அவர் ஆபத்திலே மட்டும் நினைவுக்கு வராமல் அடிக்கடி நினைவுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனை நம்பினால் ஏதோ அவன் காரியமாற்றுகிறான். மெய் சிலுக்க வைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பாவத்தைத்தான் நான் கண்டிருக்கிறேன். கண்ட புராணம் முழுமையாக படித்ததில்லை, ராமாயணம் முழுமையாக படித்தது. ஒரு வேடிக்கை முந்தானால் என்னுடைய பெண் ஒன்றுக்கு கல்யாணம் ஆயிட்டு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட், நான் எனக்கு பிளட் பிரஷர் வைக்கிறதால ஒரு பிளக்சுவேஷன் தான். திடீரென்று சுகர் இறங்கும், கண் மயங்கும், நெற்றி வேர்க்கும், திடீரென்று பிளட் பிரஷர் ஏறும், மூளை குழப்பம் கொடுக்குற மாதிரி வரும். இந்த ஒரு 6 காலமாக மிக கடுமையாக இருந்தது. எனக்கு யோசனை, இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் செய்யாமல் திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடுமே என்று ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப கடுமையாக தோன்றி, ஆண்டவனே நான் கிருஷ்ணா நான் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா சுகர் பேஷண்டனுடைய முடிவு என்றைக்கு எப்படி என்றோ தெரியாது, இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒருவர் வருவார் சத்தியமாக. அவருக்கு எனக்கும் அறிமுகமே கிடையாது. நினைத்துக் கொண்டிருக்கிற போது அவர் உள்ளே வருகிறார், பேசுகிறார். மறுநாள் காரியம் முடிகிறது, கல்யாணம் மங்களமாக முடிந்து. தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இடையிலே எப்படி வருகிறது என்றால் சில காரியங்கள் தவறாக நடக்கும் போது வருகிறது, அல்லது சரியாக நடக்கும் போது வருகிறது. சரியாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் ரெண்டையும் நடத்தி வைப்பவன் அவனே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவன் என்கின்ற வார்த்தை தமிழிலே ஏன் வந்தது? ஆங்கிலேயே தவ சிரேஷ்டன் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஆண் தவன், ஆங்கிலேயே தவ சிரேஷ்டன், ஆண்டு அவன் என்ற ஒரு அர்த்தம். ஈண்டு அவன் நினைத்துதான் அவன் வருவான். ஈண்டு நான் நினைத்தால் ஈண்டு அவன் வருவான். ஆண்டு நீ நினைத்தால் ஆண்டு அவன் வருவான். எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான். நினைக்கின்ற வேகத்தில் அவன் வருவான். அதுதான் வேடிக்கையது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கிறது. வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே, நம்பிக்கையின் மீதுதானே ஓடுகிறது. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், நானும் தான் 7 வருஷமா போறேன். அவன் கோயிலுக்கே போனதில்ல, 3 வீடு கட்டிட்டான். நான் 7 வருஷமா போனேன், ஒரு இளவையும் காணும். இந்த சாமியை போய் கும்பிட்டு என்ன பண்றது? எப்போது உனக்கு இந்த யோசனை வருகிறதோ அப்போது இறைவன் உன்னை கைவிடுகிறார். அவன் உன்னை என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், கடைசி வரையிலே நீ எப்படி உன்னுடைய குடும்பம் எவ்வளவு வறுமையிலே விழுந்தாலும் அந்த குழந்தையையும் மனைவியையும் விட முடியாமல் தாங்குகிற மாதிரி, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு இருக்கிறானா என்று பார்த்து கடைசியாக உனக்கு அவன் அருள ஆரம்பிக்கிறார். சோதனை என்பது அவதான். அவன் என்னை இவ்வளவு சோதிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே, நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்று கேட்கவே கூடாது. பூர்வ கர்மா என்று அதைத்தான் சொன்னார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் விழுந்திருக்கிறது, அது கொஞ்சம் பெருசாகி எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லி நாம் எதிரியை தட்டினால் 10 வருஷம் கழிச்சு அதே வார்த்தையை காதால கேட்காமல் நான் சாக மாட்டோம். அது சுத்தமாக தெரிகிறது. யாரோ செய்த வினைக்கு பூர்வ ஜென்ம வினை என்கிறீர்களே, என்னுடைய தாத்தா செய்த பாவத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். தாத்தா வைத்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை, அதையும் எழுதி வைத்து விடுங்கள், அந்த பாவத்தையும் சேர்த்து எழுதி வைத்து விடுங்கள். சொத்து மட்டும் வேண்டும், பாவம் மட்டும் வேண்டாமோ? அனுபவித்தாக வேண்டும். தாத்தா அவருடைய சொத்து பேரனுக்கு என்று ஏன் வைத்தான்? தாத்தா அவருடைய பாவம் பேரனுக்கு என்பது அடுத்த அடி, அதை சொல்லாமல் வைத்தார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்த்தத்தோடு தான் வைத்தார், விஷயம் புரியாமல் வைக்கவில்லை. முன்னெல்லாம் அந்த மரபே மறந்து போயிருக்கிறது. இப்போ 50வது வயதை ஆரம்பிக்கிற போது கொண்டாட வேண்டும், 60வது வயதை முடிகிற போது கொண்டாட வேண்டும். பல பேர் அதை மறந்து போகிறார். 50வது வயது முடிகிற போது கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் அது போதும் என்ற அர்த்தம். அப்புறம் 10 வருஷம் லீட் பண்ணாது. 50வது வயது ஆரம்பிக்கும் போது அது 60க்கு லீட் பண்ணணும் ஆசையோடு 50 ஆரம்பத்தை கொண்டாடணும், 60 முடிவை கொண்டாடணும். 60 என்பது ஒரு சர்க்கிள். 60 என்பது என்ன ஒரு சர்க்கிள் என்றால், எல்லா கிரகங்களும் உன் குடும்பத்தில் விளையாடி முடிக்கின்ற, உன்னுடைய வாழ்க்கையில விளையாடி முடிக்கிற சர்க்கிள் 60 வருஷம். 60 வருஷத்துக்கு மேல போடும்போது அது செகண்ட் கேம் ஆரம்பமாகிறது, 2வது விளையாட்டு ஆரம்பமாகிறது. ஆனால்தான் 60 வருஷம் என்று தமிழ்லேயும் சமஸ்கிருதத்திலேயும் 60 வருஷம் என்று வைத்தார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கே ஒரு நீரி இந்து மரபிலே உண்டு. நமக்கு அது மறந்து போய்விட்டது. இப்போது கல்யாணம் ஆகாத பெண்கள் சாந்து போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆன பெண்கள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். கல்யாணம் ஆகி புருஷனோடு வாழ்ந்து நிறைஞ்ச வயசு வந்து மங்களமா இருக்கிற பெண்கள் விபூதி பூசி அதன் மேலே குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். புருஷனை இழந்தவர்கள் விபூதி மட்டும் பூச வேண்டும். விபூதி பூசி ஒரு பெண் குங்குமப்பட்டு வைத்திருந்தால் 50 வயசுக்கு மேலே நிறைந்த வயசு, கணவனோடு இருக்கிறாள், ஆனால் உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த பருவத்தை அடைந்து விட்டாள் என்ற அர்த்தம். அப்ப சாந்து போட்டு ஏன் வைக்கணும் என்று கேட்டால், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எல்லாம் கலைந்து போகும்போது இங்கே பெண்ணை பிள்ளையை பெற்றவர்கள் இருப்பீர்கள், அங்கே பெண்கள் இருப்பார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் போது இந்த பெண் கல்யாணம் ஆகாதவள்னு தெரியும், நல்ல பொண்ணா இருக்கு, யாரு பொண்ணுன்னு விசாரிச்சா போதும், ஆனவளா ஆகாதவளான்னு விசாரிக்க வேண்டாம், நம்ம பையனுக்கு பேசலாமா என்று தோன்றும், கல்யாணம் பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதே பெண் கோவிலுக்கு போனா அவ கையில விபூதி குங்குமம் கொடுக்கிறார்களே, அந்த விபூதி குங்குமத்தை அப்ப என்ன செய்வது? அவ சாந்து போட்டுதானே வைக்கணும் என்று கேட்போம் அல்லவா? அதற்கு அவர் அழகா சொன்னான், அந்த விபூதியின் குங்குமத்தையும் கழுத்துல பூசிக்கணும். இறைவா எனக்கு நல்ல மாங்கல்யத்தை இங்கே கொடு என்று அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபு இல்லை. வாசல்ல இருப்பது படி, அதன் மேலே இருப்பது நிலை. இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும். படியிலே ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீ போகிறாய். நான் எழுதும் போது நான் வேற அர்த்தமும் எழுதினேன். படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம், திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறது. படி தாண்டா பத்திரி என்கிறார்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? காரி வாங்கக்கூடாது, படியை தாண்டக்கூடாது. படியை தாண்டி வந்து காரி வாங்கிட்டா பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு. படிதலை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. படிதல், படி, பணிவு, இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. ஆக ஞானத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்த தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன். பிராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இனிதான் போக போகிறேன். அதனாலே நான் இந்த சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்கள், இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக, அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் ஹிந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரியுது. இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம். தட்டிலே சீனி, தட்டிலே பெரிய பூசணிக்காய், தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. உன் பேரான்னு கேட்டா ஒருத்தி ஜானகி, ஒருத்தி சரோஜா. இந்து தர்மம் அங்கே போயிருக்கிறது. கோயில போய் உட்கார்ந்தால் அசல் நம்ம சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர். இது வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கிறார். அங்க இருக்கிறது இந்து மதம். மரணத்திலே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள். நம் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். இந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது. மதிபிடிச்ச இந்து இருக்கிறான் பாலியிலே. ஆனா அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு. வாழ்க்கையிலே எதிரொலி எதிரொலி எதிரொலி என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய நினைவு எனக்கு சுத்தமா தெரிகிறது. எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்னைக்கு தோன்றும். இந்த விஷயம் நடக்க போகிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த துயரங்களுக்கு நான் தயாராகிக் கொள்கிறேன். இன்னும் அது விஷயம் வரும், இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் இப்பொழுது புரிகிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நடிகர் பரம்பரையாகவே அவர் மாத்திய தேசியவர் திருப்பதி மலை மேலே உருண்டு உருண்டு கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனிதனுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. காரணம், வாழ்க்கையிலே அந்த விஷயங்கள் எதிரொலிக்க எதிரொலிக்க எதிரொலிக்க அது யாவதோ நம்பிக்கை நம்பிக்கை. மனைவி நாம் பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது. மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இரவிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மனைவியை நீ நம்பினால்தான் அந்த இரவு உனக்கு சந்தோஷம். கொஞ்சம் சந்தேகம் அங்கே உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தேகம் தான் டெவலப் ஆகிக்கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது. சந்தேகம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகுது. நம்பி நம்பி நம்பிக்கையின் மூலம் தான் நடந்த முடியும். பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று 250 ரூபாய் பணம் கேட்கிறான், நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம். அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கணும். அவன் எங்க போறான்னு பின்னாலே போகக்கூடாது. அவன் எங்கேயாவது நுழைவான், ரெண்டு சிகரெட்டை தம்பிடிச்சு எடுப்பான், கண்டுக்கூடாது. அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும். அது அவனுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது அருவறுப்பு தோன்றும். நீங்க புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. சேலத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும், மதுரைக்கு போகணும்னு விரும்பினால் எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகணும், சேலத்துக்கு எதுலையா போகணும்னு கேட்பேன். ரயில்ல போகணும்னு ஒருத்தர் சொல்லுவான். எக்மோர் ஸ்டேஷன்ல போய் ரயில்ல ஏற, அது சேலம் போகாது, ரயில்ல போகணும்னு சொன்னான். நானும் ரயில்ல தான் போறேன், சேலம் போகலையே மதுரை போகுதுன்னா அதில் ஏற வேண்டிய ரயில் வேறு. தப்பான ரயில் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன கடவுள் கொண்டு போகவில்லையே, கொண்டு போகவில்லையே, என்ன சரியான இடத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ரயில் எப்ப போனாலும் என்ன எங்களுடைய டிக்கெட் இருக்கு என்பதாலே பயன் கிடையாது. நம்பி தொடர்ந்தால் பலர்ந்தது. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் நம்பி அப்படியே பாரத்தை அவன் மேலே போடு என்றார். அவன் மேலே போட்டேன். அந்த பாரம் முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது. இப்ப என் மேல பாரம் கிடையாது. நீங்க வேண்டுமா செய்து பாருங்கள். பின்னால வர்றாரு ராமசாமி. அவர் காலில் குத்தட்டும்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்பார்த்துல போட்டு நீப்போ. அவர் காலில் குத்தவே குத்தாது. நீ எப்ப திரும்பி வர்றேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு மாசம் வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் குத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இன்னைக்கு நாம தானே போட்டோம். இது எங்கேயோ இருந்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் எந்த காயம் நகர்த்தினால் எப்படி விளையாடலாம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். நான் எப்படி எனக்கு இந்த கடவுளை மறக்க முடியும்? வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு இடையிலேயும் எனக்கு ஏதோ ஒரு ஒளி தோன்றுகிறது. உனக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு சேவிங் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்கு எப்படியாவது இறைவன் அருள்வார். அர்த்தமில்லை, இந்த வரை அந்த புத்தகம் இப்போது 2 லட்சம் காய் போயிருக்கிறது. இவ்வளவு போகும் என்று பிளான் பண்ணி நான் ஆரம்பிக்கவே இல்லை. உனால் நண்பர் சாவி டெலிபோன் பண்ணி, என்ன பத்திரிகை எல்லாம் கவிதை எழுதுறீங்களே, நம்ம பத்திரிகை ஏதாவது எழுதுங்களே, ஓஎஸ் எழுதுறனே என்ன டைட்டில் சொல்லுங்களேன், பிளாக் பண்ணிடலாம், விளம்பரம் கொடுத்துடலாம். அதே டெலிபோன்ல என்ன தோணுச்சோ அர்த்தம் இல்லை. இந்த மதம் என்ன எழுத போனோம்னு பிளானே கிடையாது. ஆனால் சுப்ரீமிட்டி என்பது ஏதோ ஒன்று இருக்கிறது நமக்கு மேலே ஒன்று. அது விநாயகரா இருக்கட்டும், இல்ல முருகனா இருக்கட்டும், இல்ல அல்லாவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அதை தொடர்ந்து போக வேண்டும். கோயில போய் சாமி கும்பிடும் போது நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டு பாருங்க. குறைஞ்சபட்சம் உனக்கு வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதோ இல்லையோ நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுல ஒரு நிம்மதியாவது வரும். மினிமம் அந்த நிம்மதி சாமி இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டு கொண்டே இருக்கும்போது முருகா முருகா முருகா முருகா நம்ம திரும்பி பார்த்தா ஒரு பச்சை சேலை நிற்கும். உன இது போயிடும், எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கேன்னு. உடனே கண்ணை மொழி சாமி கும்பிடுவோமே, எனக்கு உடனே கண்ணை மொழிக்கு சாமி கும்பிடுவோம். உடனே எனக்கு கண்ணங்கார வருவானே, நான் இல்லையே அவனுக்கு பணம் கொடுத்தானுமே, பால்கார பாய்க்கு நிற்பா அன்னைக்கு வசதி வரும். கண்ணை திறந்தா பொண்ணு நிக்கிறா, கண்ணை மூணா கண்ணங்கார வர்றான். இதுல கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்றது? அதுதான் கோயில்ல ஆரத்தியை இப்படி காட்டுவார், மணியை இப்படி அடிப்பார். நீங்க பண்ணா ரெண்டும் இப்படி ஆடும், இல்ல ரெண்டும் இப்படி ஆடும், ஒரு கை இப்படியும் ஒரு கை இப்படியும்ங்கிறது ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கம். அதுதான் தசாவதாரம், அஷ்டாவதானம், சதாவதானம். பாரு, நீங்க ஒரு கணக்கு கேட்டா ஒருத்தர் பயப்படுத்திட்டே இருப்பார், துளசி மாலையில ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிட்டே இருப்பார். இது அவ்வளவு கான்சன்ட்ரேஷன், ஒரே பிரெயின் 8 கான்சன்ட்ரேஷன் பண்ணுவது, அதுக்கு பேர் அஷ்டாவதானம்னு பேரு. அந்த ஆண்டவன் அப்படியே உட்கார்ந்து, ராத்திரில நான் அப்படியே உட்கார்ந்து ஒரு 11 மணிக்கு மேல இந்த கிருஷ்ணன் பொம்மையை பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்கார்ந்து கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிறானோ இல்லையோ, இப்படி ஒருத்தன் கற்பனை பண்ணானே அவனையும் சேர்த்து கும்பிடணும் போல தோணும் எனக்கு. அந்த சிகரை பார்த்தபோது அவ்வளவு அழகா, அவ்வளவு தோற்றம், அந்த தோற்றத்துக்கு நம்புறதுல ஒரு நிம்மதி மனசுல. மோட்சத்துக்கு போறமா நரகத்துக்கு போறமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பூரா போய் சொல்லியிருக்கோம், எல்லாரும் சொல்லிருப்போம், சொல்லாதவங்க கொஞ்சம் இருப்பாங்க. சில பேர் நல்ல காரியத்துக்காக போய் சொல்லியிருப்பாரு. அதான் இப்ப சொன்னா, வக்கீலா பிறந்தவன் எவனும் போய் சொல்லாம முடியாது. வக்கீலா பிறந்து போய் சொல்லாம சம்பாதிக்க முடியாது. வக்கீலுடைய லாயர், எவ்வரி லாயர்ஸ் அ லாயர். ஈவன் தோ த கோர்ட்ஸ் ஐயர். அதான் அவர் சொன்னார், தேசநாயகம் இல்ல, ஓடும் குதிரைக்கு உச்சியில் கொம்புகள் 1-2 என்று கேட்பாரா வக்கீல் ராசியை பார்த்து. ஓடுற குதிரைக்கு உச்சியில கொம்பு 1-2 உன சாட்சி, குதிரைக்கு ஏது கொம்பு சார்? குதிரைக்கு ஏது கொம்புகள் என்றால் கோட்ட அலட்சிய குற்றம் என்பார், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுமான. 1-2 என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பது அல்லமா. கேட்ட கேள்விக்கு பேர் சொல்லு, 1-2 கேட்ட கலவரம் உண்டா இல்லையா நான் கேட்டேன். நான் என்ன பேர் சொல்ல முடியும்? அவன் மோசத்துக்கு போறானா நரகத்துக்கு போறான்னு யாருக்கு தெரியும்? மோட்சம் நரகம்னு ரெண்டு கற்பனை பண்ணானே, அது உண்மையோ பொய்யோ? மோட்சம் நரகம்னு ரெண்டு சொன்னானே அவன், இங்கிருந்து பரவாயில்லையும் காட்ட இருக்கிறது என்று சொன்னானே, அவன் இக வாழ்வை சுத்தப்படுத்துறதுதான் சொன்னான். இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, இக வாழ்வை ஒழுங்கு, இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய இப்படி செஞ்சா இந்த நரகத்துக்கு தான் போவ என்ன அவன் நம்புவான். அது பாருங்க, நரகமும் ஒண்ணு, அதுக்கு ஒரு படமும் மூத்தம் பண்ண கேலண்டர் அடிப்பான், சக்கரவர்த்தம் போட்டு ஆட்டுவான், எண்ணெயில போட்டு ஒருத்த வறுப்பான், குழந்தை இருந்து இதை உண்டாக்கிட்டுதான் அவன் யோக்கியனாவே இருப்பான். நாஸ்தியம் என்பது யாருன்னா, கோயில் என்பது ஒரு இருண்ட கூடாரம், எல்லாம் பொய்ன்னு சொல்றவனுக்கு பொன்னாட்டி எப்படி நம்பிக்கை வரும்? அதுவும் பொய் என்றுதானே வரும். எது எது உண்மை என்று நம்ப தொடங்குகிறானோ அந்த உண்மைகளை நம்ப சில கதைகள் இந்து மதத்தில் எழுந்தவர் மோசம் நகரம் சாமியார் போய் உட்கார்ந்து இருந்தா பெண்ணையில ஒரு பணம் அப்படி யோசிச்சு பார்த்தா அவர் புரியல. அப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்த வீட்டுக்காரி அவரை கூப்பிட்டு போதா நரகத்துக்கு போதான்னு பார்த்து வாழ்ந்தான். அவர் பின்னாலேயே போயிட்டு வந்து சொன்னா, அம்மா இது மோசத்துக்கு தான் போகுது, உனக்கு சாமியார் அழகால உணர்ந்து கும்பிட்டான், மோசத்துக்கு போதா அழகு போதான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அதுக்கு அவன் சொன்னா, நாலு பேர் பேசிட்டு போவான், ஐயோ புண்ணியவன் போயிட்டானே அப்படின்னு சொன்னா அது மோசத்துக்கு போதுன்னு அர்த்தம். சனியை முடிச்சவன் தொலைஞ்சா அப்படின்னு சொன்னா அது நரகத்துக்கு போதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சாமி, மோட்சம் நரகங்கள்
1: உட்கார்ந்த காலத்தில் ஒழுங்கா வாழணும் என்பதற்கு லௌகீக விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ
0: அவ்வளவையும் சொல்லி வைத்தது இந்து மதம். இது குடும்ப வாழ்க்கை உட்பட தாயை பற்றி எல்லாத்துக்கும் அதை சொல்றது இது ஒண்ணுதான், இந்து மதம் ஒன்றுதான். அன்பு, இரக்கம், வைராக்கியம், வாழ்க்கையில எத்தனை துறை உண்டதை ஆற்றப்பட்டவனுக்கு சமாதானம் கூறுறது இந்த மதம், படத்தோட நடக்கணும் சொல்றது இந்த மதம். இந்த மதம் ஒண்ணுதான் எல்லா துறைகளிலேயும் கையை விரித்திருக்கதும். வரராஜா நான் எந்த குழந்தையும் வந்துடும் வாசனியனே நான் அதே வராது, அது யாராப்பா நான் எனக்கு கிடந்து அப்பனை பாடுறது பூச்சாண்டிங்க, அப்பனையே பூச்சாண்டிங்க. அண்ணா கொண்டு வாருங்க, நம்ம வாரம் அப்படி அம்மாடி அம்மாடியும் தூக்கிங்க தானா வந்துடும். அதை கையிலேயே வச்சுட்டு இருந்த அம்மா விட்டு நம்ம இருந்தா இருக்கு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நாம் வெறும் பழமொழியாற்று பிராவர்பா இருந்தாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அன்பு என்பது என்ன? நான் வேற ஒண்ணு வேண்டாம், அன்பு காட்டினால் அங்கே தெய்வம் வசமாகும், குழந்தை வசமாகும், இயக்கம் வேணும். இதெல்லாம் மதம் சொல்ல வேண்டிய வேலை அல்ல இது, இது மதபோதகர்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய வியாக்கியான. இது இரக்கம் வேணும், இறக்கம்னா புருஷங்கிட்டையும் இறக்கம் வேணும். பெண்டாட்டிக்கு குழந்தைகிட்டையும் இறக்கம் வேணும், புருஷங்கிட்டையும் இறக்கம் வேணும். குழந்தைய அடிக்கிற மாதிரி புருஷனையும் அடிக்க கூடாது. புருஷன் அழுத்து போய் நல்ல வேர்க்க விறுவிறுக்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு மூணு மணிக்கு வந்து வீட்டுல சாப்பிட உட்காரும் போது சாப்பாடு போட்ட உட்கார்ந்தா மனைவி எப்படி நடக்கணுங்கிறதுக்கே ஒரு பாத்திரம் இல்லால் எப்படி நடக்கணும்னு. அதுக்கே இந்து தர்மத்துல ஒரு வகை விதியே இருக்கு, ரூல் செக்ஷனே இருக்கு. அதுக்கு நம்பர் போடலாம், உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐபிசி மாதிரி இந்து மதத்துக்கு ஒரு செக்ஷன் போடலாம். வந்து உட்கார்ந்த உடனே வேர்வையை தொடச்சி விட்டு அப்பதான் ஃபேன் கிடையாது, விசிறி விட்டு இலைய போட்டு சாப்பாட்டை வச்சு சாதத்தை வச்சு சாதத்தை வச்ச உடனே இப்ப என்ன பண்றான்னா முதல்ல உப்பை வைக்கிறான். அவர் வைக்கக்கூடாது, முதல்ல உப்பு வச்சா அதோட சாப்பிட்டு எந்திரிச்சு போ இல்லையா வராதுன்னு அர்த்தம். முதல்ல சர்க்கரை வைக்கிறதுதான் பழக்கம் இந்து தர்மத்துல, முதல்ல சர்க்கரைய வச்சு அப்புறம் பருப்பை வச்சு அப்புறம் நெய் அது இனிப்பு இது வாசம் ரெண்டு வைக்கணும். வச்சு உட்கார்ந்து என்ன நம்ம இவ்வளவு சம்பாதிச்சாச்சு, ஏதோ இருக்கிறது போதும், ஏன் இப்படி ஊரெல்லாம் சுற்றி அலையறீங்க, உடம்பே இழைச்சு போச்சு. அவன் இப்படி இருப்பான், ஆனாலும் கூட உடம்பே இழைச்சு போச்சு, ஏன் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்டு நிம்மதியா இருங்கிறேன், இது பார்த்த வேலை போதுமே அப்படி சொல்லி அவனுக்கு ஊட்டணும்னே ஒரு பாத்திரம் விதி இருக்கு. இல்லாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சான்ஸ்கிரிட்லயே இருக்கு, நான் இந்த அர்த்தமும் இந்த மாதிரி தேடி இருக்கு. அந்த நேரத்துல போய் சாப்பாடை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டக்குனு தட்டையும் வச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சினிமாவுக்கு போன போனோம்னு. மூணு மாசமா யாரு கவனிக்கிறா, நீங்க வந்து ஊற ஊற சுத்திட்டு வரீங்க சாப்பிடுங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி நகைய கட்டினா பழைய கட்டினா ஒரு சினிமா பாக்கு அது கூட யோசிச்சதெல்லாம் போச்சு சாப்பிடுங்க. பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல எல்லாம் என்ன கேட்டாங்க, அந்த மூணார் ஆனந்தனா வீட்டுல கூட போச்சு என்ன செய்ய சொல்லி காலால் நின்னாங்க, அங்க எல்லாமே கொடுத்தாங்க, என்ன பண்ணா நீங்க தள்ளிட்டாங்க சாப்பிடுங்க. அவனுக்கு முன்னாலேயே இதுவரத்தனை பத்தி அந்த வீட்டுல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்பேன். அவன் என்ன கதியாகும், இறக்கம்ங்கிறது புருஷனிடமும் வேணும். புருஷன்கிட்ட எதை எதை எங்க எங்க கேட்கணுங்கிறதுக்கும் ஒரு இது, மனைவி கனவை எங்க புகழணுங்கிறதுக்கும் விதி இருக்கு, புகழ்றதுல கூட ஒரு விதி இருக்கு. நண்பர்களை காணாத இடத்துல புகழணும், நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல். நண்பனை காணாத இடத்துல போனோம், என்னுடைய பிரிந்த கால ராமசாமி ரொம்ப நைஸ் சொல்லுவேன் சொல்லணும், அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது நீ ரொம்ப அருமையான நண்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னமோ எதிர்பார்க்கலாம் போல் இருக்குன்னு சொன்ன. நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல், ஆசானே எவ்விடத்தும் அப்படியே வாத்தியார் இருக்காரு. என் வாத்தியார் ரொம்ப நல்லவர் தான், அற்புதமா கத்து கொடுத்தாருன்னு வெளியில சொல்லணும், அவரை சொல்லக்கூடாது. அவன் சொன்னா அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாரு. வாச மனையாளே பஞ்சனையில், மனைவி எங்க போகணும்னா பஞ்சனையில தான் போகணும். உமாரி அழகு உண்டா, உமாரி குணம் உண்டா, இந்த ஊர்லயும் உமாரி பொண்ணே கிடையாது என்ன சொல்லணும், அந்த நேரத்துக்காது சொல்லி இருக்கணும். இல்லைன்னா அவரு கோபம் வந்துடும். பஞ்சனையில் தான் சாப்பிட இல்லைன்னா சமையல் அறையில போய் இந்த மாதிரி அழகு உண்டா, நான் உப்பு உப்ப கொஞ்சம் கூட அள்ளி போட்டுருவான். மலையாள பஞ்சனையில் மைந்த சமய நெஞ்சில், பிள்ளைய எப்ப பாராட்டுறேன்னா நெஞ்சு கூட பாராட்டணும். இப்ப இது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டாடான்னு 81, 91, 91 அதை பார்த்துட்டு செல்லவனு கொண்டாடுறேன். அருமையான மார்க்குன்னு சொல்லிட்டா அடுத்து குறைஞ்சே தீராது, ஏன்னா அது ஒரு அப்படியே ஜிவ்னு ஏறும் மனுஷனுடைய உடம்பு, அவரை பலகீன மாதிரி. மனைவி எப்படி சூஸ் பண்ணணும் அதுக்கும் அதை பார்த்துருந்தோம். தாயை பார்த்து பெண்ணடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு. மழையை நம்பியே இருக்கிற பூமியில கேழ்வரகு, ராகி, ராகி கம்பு இது பயிரிடு. நல்ல காவிரி பாசனம் உள்ள இடத்துல கரும்பு நெல் பயிரிடு. அது கொஞ்சம் குறைச்சலா மோட்டர் கான்செக்ட் போட வேண்டிய இடத்துல அது அதிகம் விளையாது போனா காய்கறி மற்ற பயிரிடு. நன்செய் புதுசை இதெல்லாம் வந்து நேரம் பார்த்து முடிவடையலாம், பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. தாயை பார்த்து பெண்ணெடுக்கலாம், தாயை தனி தொட்டில பார்த்தா நாளே படிக்கட்டுல பார்க்க வேண்டாமா. தாயே மகள், தாயினுடைய வடிவமே மகளுக்கு படியும், தந்தையினுடைய வடிவமே மகளுக்கு படியும். பையன் தாப்ப மாதிரி இல்ல, தாய் மாதிரி இல்லைன்னா தாய் மேல சந்தேகப்படக்கூடாது.
2: நேர்படு தோற்றம் நிறைவடு கர்ப்பம், கிஷம் உண்மையை 60 நாள் பார்த்துட்டே கிஷம் மாதிரி பிறந்த பிறக்கும் அப்படியே பிறப்பது. அதாவது கர்ப்பம் ஆவது என்பது எப்படி கூட பாடத்திலிருந்து இலக்கியம் உட்பட மனம் சொல்லி வைத்திருக்கிறது. மனைவியை தேர்ந்தெடுப்பது, தர்மம் செய்வது, எல்லாத்தையும் ஒரு விதிமுறையாக வகுத்து வைத்தது இந்து தர்மமாக. ஆனால் ஒவ்வொரு பருவத்திலேயும் குழந்தையை எப்படி வளர்க்கணும், குழந்தையை எப்படி வளரணும் என்பதற்கே விதிவு. இப்பெல்லாம் நமக்கு மறந்து மாத்திரையும், அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் மதத்தின் வழியாகவே மருத்துவத்தையும் வச்சா. பக்கத்துல பிள்ளை படுத்துக்கு போது வயிறு இறைஞ்சா யாருக்கும் சத்தம் கேட்காது, தாய்க்கு மட்டும் கேட்காது. மகாலைக்கு மனதக்காளி விதையை போட்டு குழம்பு வச்சு சாத்தை பிசைஞ்சு கொடுத்துருவா சேர்ந்து போடுவது. ராத்திரியில கீரையும் தயிரும் சாப்பிடக்கூடாது, பேய் பிடிக்கும். மதத்துல பேய் பிடிக்காது, கீரையும் தயிரும் ராத்திரியில சாப்பிட்டா மரணம், அந்த இடத்துல வெளியில போவோம், அதனால ராத்திரில சாப்பிடாதுன்னு. பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்களை சொன்னாங்க, அந்த ஹெல்த்தையும் வச்சா சயின்ஸ் இல்லையா இது. அந்த நாள் வாழ்க்கை அந்த மரபு நம்முடைய தாய்க்குள்ள இன்றைக்கும் அந்த மரபை காப்பாற்றியது. பிராணங்களில் வருகின்ற கதைகள் என்பது அவை பொய்யானவைகள். ரெண்டு இன்சைட்லதான் மகாபாரதியும் ராமாயணத்தினுடைய நாட்டு எங்க போட்டிருக்கான்னு நான் புரிச்சேன். ஒரு பலகீனமான ஒரு நாட்டு, அந்த பலகீனமான நாட்டு தான் ஹியூமனிட்டியை டச் பண்ணுதுன்னு புரிச்சவர். மகாபாரதத்துல இவ்வளவு ஹெல்ப் பண்றானே, உதவி பண்றானே கண்ணன், எவ்வளவு தூரம் கூடவே வர்றான். போர்க்களம் வரைக்கும் வந்து சாரதியா வந்து சண்டை போட்டு கலைச்சு போய் பல நாள் போர்லையும் கூடவே இருந்து அவஸ்தப்படுறானே, இந்த அவஸ்தைக்கு தேவையே இல்லையே. தர்மனும் துரியனும் சூதாடும் போது அப்படியே மாயமா வந்து ஒரு காய திரும்பி போட்டு போயிருந்தா கதை முடிஞ்சு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து காய கொஞ்சம் திருப்பி போட்டு போயிருந்தான்னா அங்கேயே கதை முடிஞ்சு போயிருக்குமே. அந்த இடத்துல வராம உப்பு அப்புறம் திரௌபதி துகிலதிய வச்சு வைத்து அந்த இடத்துல பெரிய தோபி மாதிரி ஏகப்பட்ட சேலைகளை கொண்டாந்து அவளை கொடுத்து அதற்கு பிறகு இங்கே போர்க்களத்துக்கு வந்து விழுந்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அண்ணன் தம்பின்னு கருதாதே குலகலத்தில் நீ பாட வேண்டியவன். அவனும் நானே, நீயும் நானே, கொல்கிறவனும் நானே, கொல்லப்படுகிறவனும் நானே, கொல்லுனா எல்லாம் நானே. என்ன சொல்றதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, நான் உன கத்தியால குத்துனா நீயும் கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான், கத்தியும் கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணன் குத்துறான், கிருஷ்ணன் ஜாகிறான், விடுறான். இதுல பாவமும் உனக்கில்லை, புண்ணியமும் உனக்கில்லை, அடியான். அதே மாதிரி ராமாயணத்துல அவளுக்கு வல்லவன் அல்லவா ராமன், வந்திருக்கிற மானு கொண்டு வந்து போன்னு சீதா சொல்ற. சொன்ன உடனே இது வந்து தெய்வீக ராமன், சீதா இது அசல் மான் அல்ல, இது பொய்மா, இது வேஷம் போட்டு வந்திருக்குது, இன்னொரு வார்த்தை போகாம நின்றிருந்தா கதை அதோட முடிஞ்சிருக்கு. அவன் ஏன் போனான்? மனிதன் எப்படி அனுபவங்களை கொள்முதல் செய்து அறிவை பெறுகிறானோ அப்படியே ஆண்டவனும் பெற்று உனக்கு வழிகாட்டுகிறான். நீயும் அனுபவங்களை பெற்றுத்தான் அவனுக்கு ஆகும். போற வழியிலேயே இது கண்ணாடி தொண்டு கண்ணு சொல்லிட்டா இப்ப தாண்டி போடுவார். உன் கண் சொல்லவில்லை என்றா கால குத்தி செத்து காணவன்னு நமக்கு தெரியாது. கண் சொல்லவில்லையே என்று அறிவு சொல்லாத ஒன்றை அனுபவம் சொல்லுகிறது. அனுபவம் சொல்லும் போதாவது நீ உணர்ந்து கொள் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்துல விட்டாத பலகீனமாக. ஒரு பலகீனத்தில இருந்து ஒரு பலம் தோன்றும் என்ற தொடர்ச்சியாக விட்டார். உங்க பிராணத்தினுடைய பலகீனம் ரெண்டு இடத்துல ரெண்டு பலகீனம், அந்த ரெண்டு பலகீனத்துலதான் ரெண்டு பலம் இருக்கு. இந்து தர்மத்தின்படி பெண் பலகீனமானவள், ஆனால் ஆண் பலமானவன். ஆண் பலமானவன் இந்து தர்மம், பெண் பலகீனமானவள் என்கிறது இந்து தர்மம். ஆனால்தான் பெண் புத்தி பின்புத்தி மாறாம சாதாரணமா சொல்லும். ஆனால் இந்து தர்மத்தினுடைய விசேஷம் என்ன என்றால், பெண்ணுடைய பலகீனத்திலேதான் அவளுடைய பலம் இருக்கிறது, ஆணவனுடைய பலத்திலேதான் அவனுடைய பலகீனம் இருக்கிறது. ஆணவன் பலமா இருக்கிறதுனாலதான் தெரியுது எரியாத பார்த்தா தொடரலாமான்னு கப்பட கையை முடிச்சு விடுறான். பெண் பலவீனமா இருக்கிறதுனாலதான் ஆசை மிகுதியா இருந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கிறார். அதனாலதான் கற்பு என்பது பெண்ணுக்கு அணிகளாக எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கு. பெண்ணை பலகீனமாக அது பலவீனமானவன் என்று இந்து நம்ம சொன்னது அவரை அடிமையாக்க அல்ல. அன்னைக்கு கேள்வி கேட்டார் பத்திரிகையிலே, சிவாய நமன் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறார்களே. சிவாய நமன் சொல்லி ஆயிரம் ஆளுக்கு நிசாரத்தோட்டால் அபாயம் இல்லாமல் போகுமா? நாங்களே நம்முடைய மூதாதையர்கள்லாம் ஒன்னவிடம் அடையணும்ல. நான் ரொம்ப அழகா சொன்னா, சிவாய நமன் என்று மின்சாரம் தொடுவார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நான் சொல்லல. சிவாய நமன் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நானே தவிர, அவன் சிந்தனையை சொன்னான தவிர செயல சொல்ல. மனதில் சிவாயனமன் சிந்தி உனக்கு அபாயம் இல்லை, சிவாயனமன் என்று கிணத்தில் குதிப்பாச்சு அபாயம் இல்லை நான் சொன்னேன். ஆனா அந்த ரிஸ்கே எடுக்கல, இந்து மரத்துல சான்ஸ்கிரிட்லயும் எடுக்கல, அவன் தமிழ்லயும் எடுக்கல. எது நடக்கும் அதான் சொன்னான். வெறும் பழமொழியில சொல்லுவான இந்துக்கள் வீட்டுல, டே ஏன்டா இப்படி ஊர வாங்க, ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவாங்க, நாலு பேரும் ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவாங்க, ஊர்ல அஞ்சு பேர் என்னடா சொல்லுவாங்க, நான் சொல்லுவான் ஏண்டா இப்படி ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, ஊர்ல மூணு பேர் என்ன சொல்லுவானா, இது என்ன நாலு பேர் அர்த்தம், மினிமம் கேரண்டி. அதுக்காக அதுக்காக ஒரு நாலு பேர் சும்மா சின்ன சின்ன பழமொழிகளிலேயே அவன் சொல்லிவிட்டு வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற நன்மை தீமைகளே நினைவிலே நிற்கின்றன, இதை போதிப்பதுதான் இந்த பதவி.

அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன், அதை நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்குது.

சபரி கிரீஸ்வர பாலயமாம் ஹரிஹர நந்தன பாலயமாம் சபரி கிரீஸ்வர பாலயமாம் ஹரிஹர நந்தன பாலயமாம் சபரி கிரீஸ்வர பாலயமாம் ஹரிஹர நந்தன

0: பலசிமய பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மருதரம் வாய்மடுக்கும் குளக்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்து வசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே.
1: அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இரண்டு கூறாக இந்த சபையினை பிரித்து ஒரு பகுதியிலே ஆண்களும் ஒரு பகுதியிலே பெண்களுமாக சமமாக அமர்கின்ற ஒரு சபையாக இதனை ஆக்கியிருக்கின்றார்கள். அண்மையிலேதான் நான் ஒன்றை படித்தேன். விநாயக பெருமானிடம் போய் ஒருவர் கேட்டாராம், ஆண்பாதி பெண்பாதி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்ட சிவன் சக்தி பற்றி விநாயகரிடம் அவர் கேட்ட கேள்வி, ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் ஆகியிருக்கிறது சரிதான், ஆனால் சிவனுடைய மறுபாதியும் சக்தியினுடைய மறுபாதியும் எங்கே போயின என்று அவரை கேட்டார்களாம். அதற்கு விநாயக பெருமான் பதில் சொன்னாராம், சிவனுடைய மறுபாதி ஆண்களாகவும் சக்தியினுடைய மறுபாதிதான் பெண்களாகவும் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாராம். சக்தி சிவம் என்பது நம்முடைய தத்துவமாகும். ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் என்பதனை இறை வழிபாடு உணர்த்துவது இந்து மதம் ஒன்றிலேதான். மற்ற மதங்களிலே பெண் தெய்வங்கள் கிடையாது, அதுவும் ஆணோடு இணைந்து வாழுகின்ற பெண் தெய்வம் என்பதை எந்த மதமும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இந்துக்களை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் உலகத்தில் சரிசமம் சரிபாதி என்கின்ற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இது இந்துக்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. நான்கு சுவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தையும் இந்த இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இந்த இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக இருந்து ஒன்றாக இயங்குவோம் என்பதுதான் திருமணம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகும். திருமணம் என்பது செல்வமும் மனமும் இணைந்து நிற்கின்ற ஒன்றாகும். ஆண் என்பவன் காக்கின்ற சக்தி, பெண் என்பவள் காக்கப்படுகின்ற சக்தி, பெண்மை என்பது பலவீனமானது, ஆண்மை என்பது பலமானது, ஆண்மை அதனை காக்க வேண்டும் என்பதுதான் இந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். கற்பு நெறியிலே பெண்மை தன்னை காத்துக் கொள்வதும் பொருளாதாரத்தில் ஆண்மை பெண்ணை காக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். அதோடு ஆடவனுடைய உடல்நிலை எதிரியிடமிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதாக இருக்க வேண்டும். அதனாலேதான் அந்நாளிலே எல்லாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது வரலாற்று காலங்களில் அவன் எவ்வளவு படித்தான் என்கின்ற கேள்வி கேட்பதில்லை. பையன் எவ்வளவு படித்திருக்கிறான், எங்கே வேலை பார்க்கிறான் என்கின்ற கேள்விகளுக்கு அன்று இடமில்லை. பையன் ஒரு ஆண்மகனா என்பதுதான் முதற் கேள்வியாக இருக்கு. வீட்டுக்குள்ளே புகுந்து எதிரி ஒருவன் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து இழுத்தால் அந்த எதிரியை தானே துரத்தக்கூடிய வல்லமை ஆடவனுக்கு வேண்டுமே தவிர, அவன் வெளியிலே ஓடி வந்து ஆம்பளையெல்லாம் ஓடியாங்க ஆம்பளையெல்லாம் ஓடியாங்க என்று சத்தம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது. அதனாலே ஆடவன் மனைவியை எதிரியிடமிருந்தும் பொருளாதார வறுமையிலே இருந்தும் காக்கக்கூடியவனாகவும், பெண் என்பவள் தன்னுடைய மானத்தை தானே காக்கக்கூடியவளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பேற்றலை என்றார்கள். ஆகவே சக்தி தத்துவம் சிவதத்துவமாக இல்லறம் சமைக்கப்பட்டு நான்கு குடும்பங்களுக்கு நடுவிலே ஒரு கோவில் உருவாக்கப்பட்டது. இந்த சமுதாயத்தில் மெல்மை வன்மை என்பது இந்து நாகரிகத்தோடு ஒட்டி ஊறிய தமிழ் மரபிலே தோன்றியதால். என்னை கூட ஒருவர் கேட்டார், இந்து நாகரிகம் இந்து மரபு என்று எழுதி அதிலேயே திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் என்று நீங்கள் எழுதுகிறீர்களே, இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றா? இரண்டும் ஒன்றுதான். அப்போது அதற்கு இந்து நாகரிகம் என்று பெயர் இல்லையே தவிர இரண்டும் ஒன்றாகவே தான் இயங்கி வந்திருக்கின்றன. வள்ளுவன் பாடல்களை பார்த்தால், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பளார் ஓமான் இந்திரனே சாலுங்கரி என்று வருகிறது. ஐந்து பொறிகளையும் அவித்தவனுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரன் என்று வஞ்சப்புகழ்ச்சியாக அவன் கூறுகிறார். அவிக்காதவன் என்னகரியாவார் என்பதற்கு இந்திரன் சான்று என்பது. இந்திரன் என்கின்ற பாத்திரம் இந்து மத கதைகளிலே இதிகாசங்களிலே புராணங்களிலே வருகின்ற பாத்திரமாகும். அந்த பாத்திரம் திருக்குறளிலே ஒரு குரலாக வரும்போது இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றாகவே இயங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. ஆகவே மொழி கூறு கூட இதை வைத்தேதான் படைக்கப்பட்டது. பெண் என்பவள் மென்மையான இனம், ஆடவன் என்பவன் வலிமையான இனம் என்பதாலேதான் தமிழ் மொழியிலே கூட வல்லினம் மெல்லினம் என்று எழுத்தை பிரித்தார்கள். கையாள தவறா என்றால் வல்லினம், எங்கன நமன என்றால் மெல்லினம் என். பெண் மெல்லிய இனம், ஆடவன் வன்மையான இனம் என். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு இனம் உண்டு, இடை இனம் என். அது ஆண் மாதிரி தோன்றுகிற பெண்ணும் பெண் மாதிரி தோன்றுகிற ஆணும் இடையினமாகும். ஆண்மை இல்லாத ஆணும் பெண்மை இல்லாத பெண்ணும் இடையிலே இந்த சடங்குகளை வைத்தார்கள். இவ்வளவு பேரை கூட்டி வந்து வாழ்த்துரைக்க சொன்னார்கள் என்றால் இது அவ்வளவு பேருடைய சாட்சியங்களோடும் இந்த சக்தியும் சிவமும் ஒன்றாக இணைகின்றன, இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக நம்மை பகிர்ந்து கொள்வோம் என்பது அதனுடைய நோக்கமாகும். அந்த நோக்கத்தோடு இணைந்து வாழுகின்ற குடும்ப வாழ்க்கை ஒன்றினை நம்முடைய மத நாகரிகம் நமக்கு சமைத்து தந்தது. அவர் பெண்ணுடைய மனதை தெளிவுபடுத்தி வைப்பதற்காகவே சில பழமொழிகளை சொன்னார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனின். கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட, வசதி குறைந்தாலும் கூட கணவன் மீது ஆத்திரப்படுகின்ற தன்மை மற்ற பெண்களுக்கு வரக்கூடும். ஆனால் நம்முடைய வீடுகளிலே ஆத்திரம் வறுமையை தவிர அந்த ஆத்திரத்தினாலே வழி தவறுவது கிடையாது. கொஞ்சம் கோபப்படுவார்கள், சமயம் இல்ல நேரடியாக கூட சொல்லுவார்கள், என்ன இந்த பாலும் கணத்துல ஒன்னாக தள்ளி விட்டார்களே. புருஷனிடமே சொல்லுவார்கள், என்ன இந்த பாலும் கணத்துல கொண்டாந்து எங்க அப்பா அம்மா தள்ளி விட்டார்களே. அவனுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவன் சொல்லுவான், எவ்வளவோ பெண் எனக்கு வந்தது, இந்த சனியனை கொண்டு வந்து என் தலையில கட்டி விட்டான். அவளுக்கு இது கிணறு, இவனுக்கு அது சனியன். ஆனாலும் கூட அந்த கிணத்துல இந்த சனியன் காலகாலங்களுக்கு வாழ்கிறது என்றால் இந்த கிணத்தையும் அந்த சனியனையும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று உறுதி செய்து வைத்தது இந்து நாகரிகமாக. இந்த மதம் என்கின்ற வேலி மட்டும் இல்லாமல் இருந்தால் இல்லறம் என்கின்ற வேலியை எத்தனையோ பெண்கள் தாண்டி இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு எத்தனையோ வழிகளிலே மாறி போயிருக்கக்கூடும். இந்து நாகரிகத்தில் மிக முக்கியமானது எது என்றால் பெண்ணுக்கு திருப்தி என்பது ஒன்று இல்லை என்பதுதான். அதைத்தான் அண்மையில படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது. பெண் திருப்தி அடைவது என்பது பெண்ணை பொறுத்தவரை இல்லை, ஆனால் பெண்ணை திருப்தி செய்வது என்பது ஆணை பொறுத்தவரை உண்டு. அதுதான் நாகரிகமாகும். கணவனிடம் தனக்கு சந்தோஷம் இல்லை என்கின்ற எண்ணம் பெண்ணுக்கு வரக்கூடாது, மனைவிக்கு தன்னிடம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆடவனுக்கு வந்தாக வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். அந்த சந்தோஷத்தை மனைவிக்கு உண்டாக்குவதற்காகவே தான் வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் நடத்துகின்ற இல்லறம், தாய்மை பேற்றினை அடைவதற்காகவே என்றார் சுவாமி விவேகானந்தர். அதற்கு வேறு நோக்கங்கள் கிடையாது, வேறு சிற்றின்ப நோக்கங்கள் கிடையாது. சிற்றின்பம் என்பது அதிலே ஒரு பகுதியே தவிர அவருடைய முழு நோக்கமும் தாய்மையே என்றவர் கூறினார். தாய்மை ஒரு தடவை அடைந்து விட்ட பெண் மறுமுறையும் தாய்மை அடைய ஏன் விரும்புகிறாள் என்றால் அது இந்த நாட்டிலே மட்டுமே காணக்கூடிய ஒன்றாகும். மேல் நாடுகளிலே தாய்மை அடைந்த பெண் மறுபடியும் தாய்மை அடைய விரும்புவதில்லை, அது உடம்பை கெடுத்துவிடும் என்றவர் கருதுகிறார். அது மட்டும் அல்ல, தாய் பாலும் கொடுப்பதில்லை. அதான் நம்முடைய வாரியார் சுவாமிகள் உடனே சொன்னார், பழங்காலங்களிலே தாய்ப்பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு, அதனால தாய் பாசம் இருந்தது. இப்ப புட்டி பால் கொடுக்கிறார்கள், அதனால புட்டியில பாசம் இருக்கிறது என்றவர் சொன்னார். இல்லறம் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகிறது. நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களா இந்தோனேஷியாவிலே, போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு, அதே இடத்துக்கு அவர் போயிருக்கும் போது வெளியிலே ஹோட்டலுக்கு வெளியிலே இருந்த தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடி கொண்டிருந்த தம்பதிகளிடம் கொஞ்சம் அவர் கூச்சத்தோடு கேட்டாரா, என்ன சார் என்று. உன்னது கிட பாக்கி மூன்று பேரும் என்ன ஆனார்கள், நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் சொன்னது இல்லையா, உடனே அவருக்கு புத்தியும் சொன்னார்களா, உங்கள் நாட்டில ஒரு மடத்தனம் செய்கிறார்கள், ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து, டேக் இட் ஈஸி, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு, அவன் பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போ. இதற்கு கல்யாணம் எதுக்கு, கான்ட்ராக்ட் போதுமே, ஒரு வருஷ காலம் கான்ட்ராக்ட், ஆறு மாத காலம் கான்ட்ராக்ட், லீஸுக்கு எடுப்பது தானே, மாசம் இவ்வளவு குத்தகை என்று, இல்ல ஹையர் பர்ச்சேஸுக்கு வாங்குறதாலும் வாங்கிட்டு போயிருந்த. ஏன் கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவன் அழுதாலும் அவள் அழுது, அவள் அழுதாலும் இவன் அழுது, ஏன் சேர்ந்து ரெண்டு பேரும் துன்பங்கள் இன்பங்களிலே சமமாக பங்கு கொள்ளுகிறார்கள் என்றால், இங்கே அடி பீடம் எதிலே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால், பிரிக்கவே முடியாமல் ரெண்டு பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர், அதிலே இருந்து இந்த இல்லறம் உருவாகி இருக்கிறது. அதனாலேதான் இதை பிரிக்க முடியவில்லை. எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன. பரமசிவனுக்கும் சோதனை வந்தது, சக்திக்கும் சோதனை வந்தது. அந்த சோதனைகள் என்ன, கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறதே, கதை சொல்கிறார்களே, என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது என்பார்கள். கடவுளுக்கே சோதனை வரும்போது நமக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கினார்கள். அவன் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களிலே இருந்து தப்ப முடியாது. துன்பம் என்பது எந்த இடத்திலேயும் யாருக்கும் வந்தே தீரக்கூடிய ஒன்று. அந்த துன்பங்களை பொறுத்தவரை அது நம்முடைய கையிலே இல்லை என்று எண்ணுவதுதான் முதலிலே அதில் இருந்து வருகிற விடுதலையாக. இறைவனிடம் அதற்கு நாம் சவால் விட முடியாது. எனக்கு அது பல உதாரணம் உண்டு. கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு நான் படம் எடுத்தேன். அதுல வந்த கவலை 15 வருஷம் தீரவில்லை. அப்படிதான் எனக்கு கடவுளை பத்தி தோன்றிட்டு, இவங்கிட்ட சவால் விடக்கூடாது. அவரவர்களுக்கு வாய்த்தது அவரவர்கள் அவன் போட்ட பிச்சை. எறும்பும் தன் கையால் எழுச்சான் என்பார். சில நேரங்களிலே சில பேருக்கு திடீரென்று குப்பென்ற ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். சில பேர் இருக்கிறார்கள் சினிமா தொழிலே, சினிமா தொழில் நானும் பார்க்கிறேன். 25 வருஷமா ஒருத்தர் சப் எடிட்டராகவே இருக்கார், 25 வருஷமா ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கார், 2 வருஷ காலத்துல ஒருத்தர் திடீரென டைரக்டர் ஆயிடுறாரு, 2 வருஷ காலத்துல திடீர்னு ஒருத்தர் எடிட்டர் ஆயிடுறாரு. இதெல்லாம் அவன் மட்டும் வந்துட்டானே, அவன் மட்டும் வந்துட்டானேன்னு இவனுக்கு தோணுதே தவிர தான் ஏன் வரவில்லை என்பது இவனுக்கு தோன்றுவதில்லை. நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்க தொடங்கும் போது அவனுக்கு கிடைப்பதே பெரிதாக தோன்றுவது. பூமியிலே குனிந்து பார்த்து கொண்டே போனால், மரியாதையா நடந்து போனால் ஒரு 4 அணா கிடைக்கும். அந்த 4 அணாவை கையில எடுத்த உடனே உனக்கு என்ன தோணும், எவனோ பாவம் போட்டு போயிட்டான்னு பையில போட்டு போட்டுத்தானே, அது தோணாது நமக்கு. அப்புறம் வழிநடுவா பார்த்துட்டே போவான், எவனோ நமக்காக போட்டுக்கிட்டே போயிருக்கான் போல் இருக்குது. காரணம் அவனை அந்த ஆசையை விடாது. 4 அணா அவன் கண்டு எடுத்தாருன்னா போதும், வழிநடுவ போட்டுக்கிட்டே பார்த்து கொண்டே போவான். இன்னொருவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது, அவனுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது, இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் என்று ஏங்குவது, இதுதான் முதல் துன்பம். மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் பிறகு வருகின்ற துன்பங்கள். எதுலேயும் அவனுக்கு திருப்தி ஆவதில்லை. நாளைக்கு 3 ரூபாய் கிடைக்கும் என்று அவன் முடிவு கட்டிவிட்டு அவனுக்கு 5 ரூபாய் கிடைத்தால் 2 ரூபாய் அதிகமா தெரிகிறது. நாளைக்கு 8 ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கருதி 3 ரூபாய் கிடைத்தால் அது குறைவா தெரிகிறது. ரேசுக்கு போவான்,
2: 50,000 ரூபாய் ரேஸ்ல போயிடும். கடைசி ரேஸ்ல 5,000 ரூபாய் வரும். அவனுக்கு இந்த 40,000 பெருசா தோணாது போனது. இந்த 5,000 தான் லாபம் மாதிரி தெரியும். 5,000 ரூபாய் கடைசி ரேஸ்ல வந்தது. குறைஞ்சபட்சம் வீடு போய் சேர்றதுக்காக கையில பணம் இருக்கிறது என்ற நம்பிக்கை வரும். ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும் இருந்தால் துன்பம் கிடையாது. மனுஷனுக்கு ஆசை என்பது மேல மேல மேல மேல போக போகத்தான் துன்பங்கள் வரும். அதை தாங்க முடியவில்லையே என்று சகித்துக் கொள்வார்கள், தகிப்பார்கள் பல பேர். அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஒரு இந்த மாதிரி கோயில் போன்ற சாந்தி நிலையங்களை ஏற்படுத்தினார். துன்பம் துன்பம் துன்பம் இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம். உபநிஷத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு தகப்பன் ஒரு சன்னியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி. ஒன்னு சன்னியாசி என்ன சொன்னான், நீ பன்றியாக போக கடவுள் என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான். குழந்தைகளை பார்த்து மூத்த பையனை பார்த்து சொன்னான், அப்பா நான் பந்தியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர். 6 மாசம் டைம் கேட்டிருக்கு அதுக்கு பண்ணி ஆகிறதுக்கு. நான் பந்தியா போய் எப்படி அந்த உருவத்துல வாழ முடியும்? நான் காட்டுக்குள்ள போயிடுறேன். நான் பந்தி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொண்டு விடு. அந்த உருவத்துல என்னால வாழ முடியாது என்றவர் சொன்ன சரி என்று காட்டுக்குள்ளே போய்விட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மகன் குளங்குட்டைகள் எல்லாம் தேங்கினான். எங்கேயாவது போய் 10 பண்ணி நின்னா அங்க போய் கேட்பான், அப்பா அம்மா அதான் ஓடும். இவனுக்கு அப்பால தெரியுமே தவிர பந்தியை தெரியாது. இது ஓடும். இப்படி 2 வருஷம் ஆகிவிட்டது. கடைசியா ஒரு குளத்தோட அருகே அருகில போய் நின்று அப்பாண்ட கூப்பிட்டான். ஒரு பன்றி ஓடியாந்தது. பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து 2-3 குட்டியும் ஓடியாந்து மூணு குட்டியும் போட்டாச்சு. இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது, என்னை இங்கேயே விட்டுருவான். உபநிஷத்துல ஒரு கதை, எங்கே போய் இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கோவில உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது. திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்று வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்து விடும். தம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது. எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறான் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்குது. அதனாலே அதுல ஒரு சாந்தி, என்னவோ கடவுள் புண்ணியத்துல நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி. அங்கே அவன் என்ன சொல்லுகிறான், அமெரிக்காவிலே இருந்து புத்தகம் எழுதுகிறவன் எல்லாம் ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் வெளியே அங்கே வந்திருக்கிறது, ஹிந்து யோகா ஹிந்து தர்மா என்றெல்லாம். நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் ஹிந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டுகொண்ட இன்றைக்கு கண்டுகொண்ட ஒரு முடிவாகும். அதுவும் கண்ட்ரோல், மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கேதான் காட்டுகிறார்களே. இங்கே இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருவர் வந்தார். இங்கே சினிமாக்காரர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுது. அவரை நான் கேட்டேன், என்னையா அமெரிக்காவினுடைய பிரஸ்ட்ரேட்டட் லைஃபுக்கு காரணம் என்ன என்று. வாழ்க்கைக்கு என்று ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அடிப்படையும் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் போனதுனாலே எப்படியோ வாழலாம் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆக பிற நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது, நமக்கு அளித்திருக்கிறது. வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கான்சென்ட்ரேஷன், மென்டல் கண்ட்ரோல் என்றெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தத்துவங்களிலேயும் சொல்லுவார். அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண, அப்படி ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஏதாவது ஒரு நன்மை உண்டு. எந்த கோயில கேட்டாலும் உடாம சாமி கும்பிடுறதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. ஒருவரையே சிக்கரப்பட்டினேன் தேவனையே உன்னையின்னு உருகப்பட்டது. தேசிய நாயம் பிள்ளைய பார்க்க போறோம், அவருக்கு ஃபுல்லஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கவிதை தான், அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான், அவர் சினிமா அதிகமா பார்த்ததே கிடையாது. நான் நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள், பன்மொழி போற அப்பாத்திர பிள்ளை அவர்கள் எல்லாரும் போயிருந்தோம். நான் போய் அவர்கிட்ட, இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்தை திரும்பி அவரை கேட்டாரு, அப்படியா ஐயா என்ன வேலை பாக்குறீங்கன்னாரு. நம்மள தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரியும். காரணம் அவருக்கு கவிதையை தவிர எடுத்துக்கோரு ஒன்றும் தெரியாது. என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளை, ஒரு 800 புத்தகம் எழுதியிருக்காரு, 800 புக்ஸ் எழுதியிருக்காரு. டைய தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்காரு. இந்தியாவில எத்தனை போர்க்களங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் இருக்கார் அவ்வளவு என எழுதிட்டே இருப்பார். அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம். அவர் ஒன்னு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார், கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்துல நிக்கும்? அவங்கன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்த்துல தான் நிக்கும், கொழம்புன்னு போட்டதான் பார்த்து ஏறியாரு. அவருக்கு அதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் கிடையாது.

தம்பி மியூசிக் டைரக்டர் விசுவநாதன் இருக்கிறார். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். ரெண்டு பேரும் ஃபிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனோம், டாய்லெட்னு போட்டிருந்தான். அதில் ஐ கொஞ்சம் அறிஞ்சிருந்தது. இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்காங்க, வாடகைக்கு விடுவான், நான் அவன் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா போயிட்டு போயிட்டே இருக்கிறோம். டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல் எங்க நான் போறான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு விசுவநாதன் அப்படின்னா அதாண்டா அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க நான் போறோம் காபூல் அப்படின்னா இந்த என்ன கோபம் தோணுமே காபூல்ங்கிறது ஒரு ஊரு அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கினா ஒரே பொட்டக்காடா இருக்குது, இதுல போய் திராட்சை எங்க என்ன கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னு இங்க இருந்து வந்தா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார் என்ன கஜினி முகமது? அங்க இருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன இதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர், அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையார கேட்டா, அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு. பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னா. இவன் கில்னா என்னதான் பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்கடா, சும்மா இருற வெளியில வந்தோம். முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு, செபஸ்டியன் ரூடின், அவர் உட்கார்ந்துருந்தார் பிரண்ட்ல. அர்ச்சனா கண்ணதாசன், இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம் வார்த்தையை கேட்டானா இல்லையோ, என்ன முசோல்னி இந்த ஊரான முசோல்னி இல்லடா, இது சமாதிடா, இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடம்லாம் தொலைச்சிருவான் என்னென்ன, அது உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் செகாய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செகாய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செகாய்ஸ்கி மியூசிக் ஹால் கொண்டு போய் அவனை உட்கார வைத்தார். இதுதான் செகாய்ஸ்கி வாய்ஸ் பியானோன்னாரு. அந்த செகாய்ஸ்கி வாய்ஸ் நோட்ஸ் பேப்பர் கூட நான் கையில வாங்கல. அந்த பியானோட உட்கார்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வாய்ச்சான் செகாய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சுப்போம். ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செகாய்ஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றார். கம்ப்ளீட்டா உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சென்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா? தெரியவா? கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். கோயில போய் சாமி கும்பிட்டே இருக்கணும்னா முருகா முருகா முருகா முருகா முருகான்னு திரும்பி பார்த்தா அவர் பச்சை சேலை போனேன். எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு. மூலாம்படைய கையால தொடச்சுன்னா அது கையில ஒட்டிக்கும். தொடைக்கிறவர்தான் தொடைக்கணும். அது நேரடியா உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளை காண முடியுமா? நான் கடவுளை காண முடியும். கடவுளை காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால், சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும். அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களிலே இருந்து விடுதலை. அந்த ஆண்டவன் எப்போது தெரிவான் என்றால், சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது. அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை வந்துடும். அதுதான் எல்லாரும் தேடி, பிரதம மந்திரியில இருந்து அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலில் ஏன் விழுகிறார்கள்? ஒரு கூட
விக்னேஸ்வரன் காலில் விழுந்தா அதோட லாபம் உண்டு. ஏன் விடுகிறார்கள் என்றால், அந்த மனிதன் ஒருவன் தான் சகல விஷயங்களிலே இருந்து வருவார். அத்து போய் உட்கார்ந்துடுறான், பத்து அத்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கான்சன்ட்ரேஷனோட உட்கார்ந்து இருக்கிறார். கான்சன்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது, ஒருவனையே நம்பி தொடருவது. ஆனா ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று காண, இதெல்லாம் இந்த அஷ்டமாசத்தில் சொல்லுவாங்க. ஒரு நூறு வகையான கலைகள் எல்லாம் நூறு வகையாக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டா பாரு சொல்லுவார், எழுந்தவர், இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஒரே கான்சன்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பு. அதனால கடவுளை இடத்திலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால், திடீரென தீபத்தை காட்டிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டான்னா அவன் கண்ணிலேயே அது நிற்கும். திடீர்னு தீபத்தை அணைச்சிட்டு இருட்டில் கடவுள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்களிலே அது நிற்கின்றது. அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முழுகி பாடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகும். அதுவும் இந்த நாடு இருக்கிறது இந்திய நாடு, 58 கோடி மக்கள்னா 58 கோடி சுபாவம். அவ்வளவு சுபாவங்களுக்கு இடையிலேயும் இளையோடி கொண்டிருக்கிற பண்பாடு கிடையவில்லை என்றால் அதற்கு மத அடிப்படை ஒன்றுதான் காரணமாக அமையும். மதம் மட்டும் இல்லாமல் போயிடுவான் மனிதனுக்கு மனுஷன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனிதனுக்கு என்ன நாத்திகனுக்கு அந்த பயம் கிடையாது. நாத்திகத்தை இந்த நாட்டிலே ஆரம்பித்தவன் மட்டும் யோக்கியனாக இருந்திருந்தால் நான் நாத்திகனாக இருக்க மாட்டேன். நாத்திகன் என்பவன் யோக்கியனாக இல்லை என்பதை காண என்னால முடியும். அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. நாத்திகனுக்கு ஆத்திகனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவு என்றால் உலகத்தில் பகுத்தறிவு எதை கண்டுபிடித்தது? அணு பிறந்தால் உலகத்தை வெடிக்க வைக்கலாம்னு ஒன்றை கண்டுபிடித்தது, அது பகுத்தறிவு. அங்கே பாடினால் இங்கே கேட்கும், இங்கே பேசினால் அங்கே கேட்கும், இதை கண்டுபிடித்தது பகுத்தறிவு. காற்றே இல்லாத இடத்தில் காற்றை கொண்டு வந்தது பகுத்தறிவு. இந்த மின்சார விளக்கு இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கொண்டு வந்தது பகுத்தறிவு. மனிதனுடைய நிழலை பிடித்து டெலிவிஷன்ல அனுப்பி கொண்டிருப்பது பகுத்தறிவு. சந்திரமண்டலம் வரைக்கும் கொண்டு போய் ஆற்றலை நிறுத்துவது பகுத்தறிவு. இதுக்குள்ளே இது அடக்கம் என்று கண்டுபிடிப்பது பகுத்தறிவு. தவிர எதுவுமே இல்லை என்று சொன்ன பகுத்தறிவு வேணா எந்த இடியட்டும் சொல்ல முடியும். எதுவுமே இல்லை என்று சொல்வது எதுலேயும் எதுவும் கிடையாது, எல்லாம் பொய் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பகுத்து பகுத்து பகுத்து பகுத்து ஆராய்ந்த பின்னாலேதான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நம்மாலே முடிந்தது. இவ்வளவு ஆண்டு விதையில இருந்து இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது. எப்படி அந்த மரம் வளர்கிறது? ராசியனை கேட்டால் எனக்கு அது திகைப்பாக இருக்கிறது. எனக்கு பார்த்தால் சிருஷ்டியை பார்க்கும் போது அவனை கேட்டால் அது தானா முளைச்சுது. கடவுள் என்று எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் நீ கற்பித்துக்கொள், அந்த இடத்திலே இருந்து நீ தப்பித்து ஓட முடியாது. ஆண்டவன் என்பவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவன் நாசிய வாரம் கிளம்பாத காலமே கிடையாது. நாசியன் மாதிரியே பேசியிருக்கிறார். காலமேகத்தை படித்தால் நாத்தியம் மாதிரியே தோட சமயங்கள். அவன் கிண்டல் பண்ணுவான் கடவுளை. சிதம்பரத்துல நடராஜர் வர்றாரு ஊர்வலமா, எல்லாம் ஆண்டி கோலத்துல ஊர்வலம், உணாத மேளம் தாளம், நச்சரமம் பூண்ட தில்லை நாதரே தேவரீர் பிச்சை எடுத்துண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலமியன் குஞ்சரமியன் கற்கடல் போலே முழங்கும் மேலமையன் ராஜாங்கமேன். நீ போறதோ பிச்சைக்கு, இதுல என்ன மேலகாரத்தோட போற பிச்சைக்கார நீ? அது கடவுளோட கொஞ்சிருது, கடவுளோட விளையாடுவது. பெருமாள் கருடனோட போறார். பெருமாளும் நல்ல பெருமாள், அவர்தம் திருமாலும் திருநாளும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் அந்தோ பறந்தெடுத்து பறக்குதையோ பாருன்னா. பெருமாள் இருந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அதனால பறந்து எடுத்து போய் பறக்குது அவர் போயிட்டு போறது. கால மேகம் அது கடவுளோடு பேசினாரு கொஞ்சினார். வரச்சொல்லடி கண்ணனை வரச்சொல்லடி, என் வாயார ஒரு முத்தம் நானாக பெற வேண்ட வரச்சொல்லடி. கடவுளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நடத்தக்கூடியது இந்த மதம் உண்டு. சுப்ரீமிட்டி யாருக்கும் கொடுக்கலாம். மரியாதை என்பது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். அன்பு என்பது வச்சா சாகர வரைக்கும் போகாது. அன்பு வேறு மரியாதை வேறு. எனக்கு உங்களிடம் உள்ளது மரியாதை என்றால் உங்களை பத்தி 4 பேர் வந்து தப்பா சொல்லும் போது அந்த மரியாதை போயிடும்.
உங்களிடம் உள்ளது அன்பானால், உங்களிடம் இருப்பது அன்பானால், உங்களை பத்தி என்ன வந்து அவர் குடிக்கிறாராமே அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்னா நாம ஒரு பாத்ல வாங்கி போவோமான்னு தோணும். காரணம் அந்த அன்புக்கனுடைய முதிர்ச்சி அவரை மனசு சந்தோஷப்படணும்னு தோணும். மரத்தில் அன்பை முக்கியமாக கருதியவன் இந்து. அதனால்தான் கடவுளை பக்கத்துல கொண்டு வந்து நடத்திட்டார். கண்ணனை காண்டாது மாலையிட்டால் வீராவை காதல், வீரா கண்ணனை காதலித்தால் என்றெல்லாம் கதை சொல்லும் போது அவனை லௌகீகத்துக்கு ஏன் நீ இழுக்கிறான் என்றால், நீயும் வா, நான் படுற பாட்டு நீயும் படு, நான் பாடுகிற பாட்டுக்கு நீயும் உடன்படு என்று அவனையும் வீட்டுக்கு எடுத்து வந்து அழைத்து வந்து லௌகீகத்தோடு சேர்த்து கொண்டு போகிறான். கடவுள் படுக்க போகும்போது என் தாயார் சொல்வார், எல்லா பேரையும் சொல்லுவார், தாயே காளி, மாரியா தாக்கல கோட்ட காளி, அந்த காளி இந்த காளின்னு அவ்வளவு காளி பேர் சொல்லித்தான் தூங்குவாங்க. தூங்கும்போது தலைமாட்டில வந்து அத்தனை பேர் இருப்பதாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. லௌகீகத்திற்கு அந்த ஆண்டவனை இழுத்து கூடவே கொண்டு வந்து பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு நான் அன்னைக்கு எழுதியிருந்தேன். நான் ஒரு பத்திரிகையில கல்கியை எழுதி வருகிறேன், குலசேகர ஆழ்வார் என்பதை பற்றி. சைவம் வைணவம், சைவனா இருந்து வைஷ்ணவராக மாறியவர் அவர். அதுக்கு இவங்க கண்டிச்சு ஒருத்தர் கடலாசி எழுதியிருக்காங்க, ஒரு பத்திரிகையிலையும் எழுதியிருக்காங்க. இது எனக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சைவ வைணவ சண்டை என்பது சம்பந்தி சண்டை, அதோடு நின்று கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒரே மதம் தான், ரெண்டுக்கும் சேர்த்து இந்து என்று பெயர் கொடுத்தவன் இந்தியன் அல்ல, அது உண்மை. இந்து என்று பெயர் கொடுத்தவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்து மதம் பரவிய பிற்பாடு தான் இந்தோனேஷியா என்று ஒன்று வந்தது. இந்தோ சீனா என்றதற்கு பேர் வந்தது. இந்தோ சீனா தாய்லாந்துக்கு இந்தோ சீனா என்ற பெயரும், இந்தோனேஷியா என்ற பெயரும், இந்தியன் ஓஷன் என்கின்ற பெயரும், இந்தியன் நாகரிகம் இந்து நாகரிகத்தை வைத்தே பரவிய பெயர்களாகும். இந்த மத அடிப்படையிலே இருந்துதான் மற்ற மதங்கள் எல்லாம் கிளைத்து எழுந்த ஒன்றாகும். இந்து நாகரிகத்திலேயே இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருக்கின்ற வேறுபாடுகள், சைவனாக இருந்தாலும் வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, இந்து என்பதிலேயே ஒரு மனிதனுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமை. நீ ஒருவனை இந்து ஆக்கவே என்றால், இந்து இதிகாசங்களை அவன் கையிலே எடுத்துக் கொடுத்தால் அவன் ஹிந்துவாக ஆவான். இந்து மதம் ஒன்றுதான் இயற்கையாகவே வளர்ந்த மதம். அந்த மதத்திற்கு பிடித்த சனியன்கள் பலது உண்டு. சில காலங்களில் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாணவம் என்று, இல்லறம் அல்லது நல்லறம் என்று, ஈயார் வேட்டை தீயார் கொள்வர் என்று ஒரு வருஷங்களுக்கு முன்னாலே எழுதப்பட்ட கொன்றை வேந்தர். இது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், நான் நீங்களும் படித்திருக்கிறோம். ஆனா இப்ப அரசாங்க பாட புத்தகம் மூணு வருஷமா குழந்தைகள் இரண்டாம் வகுப்பு குழந்தை படிக்குது. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஈயார் வேட்டை தீயார் கொள்வர் ஆலயம் தொழுவது சாணவம் என்று இல்ல, இல்லறம் அல்லது நல்லறம் ஒன்று இல்ல, இரண்டாவது பாட புத்தகத்துல ஆலயம் தொடர்பு சாதகம் என்று உனக்கு பிடிக்காட்டி விட்டு, இல்லறம் கூட பிடிக்காது உனக்கு. அன்னையும் விதாவும் முன்னாடியும் ஈயார் கேட்ட தீயார் கொள்வர் அடுத்த வரைக்கும் அனுப்பாவது ஆலயம் தொடர்பு இல்லறம் வந்து. நான் உடனே கவர்னருக்கு போன் பண்ணி இப்ப படித்து புத்தகத்தை படித்து விட்டு உன்னை பத்திரிகையில் எழுதி உடனடியா இந்த பாட புத்தகத்தை வாபஸ் வாங்குங்கள் என்றுதான் இருக்கிறேன். பற்பதமான ஆசிரியர்கள் உற்பத்தியாக இருக்கான் தெரியுமோ இந்த காலத்துல? குருகுல முறைக்கு பழையபடி திரும்பினால் ஒழிய நாடு உருப்படாது. ஒற்று பிழை எழுதினா அதற்கு பிறகுங்கிறது இப்ப நான் காணும். அதற்கு பிறகு நிறையதான் அவனுக்கு சொன்னேன்ங்கிறதுக்கு இச்சனாக காணும். அவனுக்கு சொன்னேன் எழுதிக்கலாம். இந்த ஒற்று பிழை இருக்குதுன்னு எல்லாத்தையும் திருத்தி விட்டு வாத்தியாரு கீழே குறிப்பு போட்டிருக்காரு. ஒற்று பிழை அதிகம் இப்ப நான் காணும். இந்த வாத்தியாரு தான் அவன் படிச்சாருனா எல்லாம் பிஏ படிச்ச ஸ்டூடெண்ட் கோடி நமஸ்காரம் எழுதுனா கேடி நமஸ்காரம் எழுதுறேன். எவ்வளவு இங்க குருகுல கல்வியில நான் பேப்பாரம் தான் படிச்சேன். குருகுலம் மான் முறப்படி போனோம். காலையில எழுந்திருச்சு நெத்தியில பட்டியா விபூதி அடிச்சு பாட்டு பாடி ஆகணும்.
பொத்திய மூதலாகிய பொருளேன்னு காலைல பாடி முடிச்சு அதுக்கப்புறம் போய் குளிச்சு அதுக்கப்புறம் நான் டிஃபன் சாப்பிட முடியும். இந்த குருகுல முறையின்னு ஒண்ணு வச்சு வளர்ந்ததுனாலதான் நம்முடைய மூலாதியெல்லாம் முறப்படி வளர்ந்து வந்தது. நாகரிக உலகத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு போனாலும் கூட அந்த விஞ்ஞானத்தின் சாதனைகளை சாதகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, ஆனால் அடிப்படை பண்பாடுகள் என்றைக்கும் மாற முடியாது. அடிப்படை பண்பாடு என்பது அப்படியே நிலை நிற்கின்ற ஒன்றாகும். அந்த பண்பாடுகளிலேதான் மனித நாகரிகமே நிலைத்து நிற்கின்றது. மனித நாகரிகம் நிலைத்துகிறது. ஆடை இல்லாமல் வந்தோம், ஆடை இல்லாமல் போகிறோம். இடையில நடக்கின்ற வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், சிக்கல்கள், எவ்வளவோ விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டு தவிக்கின்றது. மனுஷன்கிட்ட சொன்னா கேலி செய்கிறான் சில விஷயங்கள். துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே. பல பேர் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள், சில பேர் கேலியும் செய்வார்கள். ஆனால் இறைவனிடம் சொல்லு, அவன் கேட்டுக்கொள்வார். காலம் வரும்போது உனக்கு உதவி செய்ய ஆண்டவன் ஒருவன் தான், அதை கேலி செய்ய மாட்டான். வயத விஷம் இவன் வாழ்ந்தாலும் விடமாட்டான், கெட்டாலும் விடமாட்டான். நல்லா இருக்கிறான்னு வச்சுங்க, தெரியாதா இவன் எங்கடா எப்படி சம்பாதிச்சான் தெரியுமா? திருட்டு போயாப்பா, கெட்டு போறான்னு வச்சுக்கிறேன். தெரியல எனக்கு, அன்னைக்கே தெரியும் இவன் விழுவான்னு எனக்கு தெரியும் என்பாலும். 1008 இடையூறுகளுக்கு இடையில நாம் நம்பக்கூடிய ஒரே பொருளாக நிற்கின்றவன் பரம்பொருள் என்றவன். ஆனால்தான் அவனுக்கு முன்னாலே ஆணவம் என்பது இல்லாமல் இருக்க தலை குனிந்து வணக்கம் தலைக்கு மேல கையை

உன் தலையில மவடம் இல்ல. மவடம் உள்ள ராஜாவானாலும் அவருக்கு முன்னாடி அதை இறக்கி வச்சு ஆகணும். உன் தலையில மவடம் இல்ல, இருக்கிற மவடம் இதுதான், அதை இறக்கி வைக்கல. ஒரு அடையாக அதை இறக்கி வைக்கல என்பதனால் முடி இறக்குதல் அந்த ஆணவத்தை மலத்தை அகந்தையை அவனுக்கு முன்னாலே கொண்டு போய் இறக்கி வைக்கிறது என்பதற்காக. சென்டிமெண்ட்ஸ் என்று எதற்காக வைத்தார்கள் பண்பாடு என்றால் இவ்வளவையும் சேர்த்துத்தான். காலையில் எழுந்த உடனே கும்பிடு குழி குளிச்சுன்னு தவறினால உடம்ப தேய்ச்சிட்டு பல பேர் போயிடுவார். நல்ல புறத்தையும் கழுவு அகத்தையும் கழுவு. அகத்தை கழுவுவதற்கு ஆண்டவனை புறத்தை புறந்தூய்மை நீரான அவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். வாய்மை ஃபேண்டாஸ்டிக். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது நாகரீகம், பண்பாடு, சமுதாய நாகரீகம், தனி மனித நாகரீகம். நான் குடிப்பது, உடம்பு கெடுத்துக்கொள்வது, மாமிசம் சாப்பிடுவது, உடம்பு கெடுதல் என்றால் அது என்னை பொறுத்தவரை. சமுதாய நாகரீகம் என்பதை கற்பித்தது மதம். தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், காட்டு மனாட்டியாக அங்கங்கே தெரிந்த மனிதன் ஊர்ந்து வந்து ஒரு இடத்தில் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சமூக வாழ்க்கையை மேற்கொண்ட போது இவன் இன்னார் என்று அடையாளம் தெரிவதற்காக தாய் வழியே வந்த சில உறவுகள், தந்தை வழியே வந்த சில உறவுகள் என்றெல்லாம் உறவுகள் பங்கிடப்பட்டு தந்தை வழி உறவு பங்காளிகள் என்றும் தாய் வழி பிறந்த அண்ணன் தம்பிகள் மாமன் மைத்தவர்கள் என்றும் இங்கே பெண்ணெடுப்பது என்றும் இவர்களெல்லாம் பங்குக்கு உடையவர்கள் என்றும் சில மரபுகள் எல்லாம் நம்ம கற்பித்து வைத்துக் கொடுத்தார்கள். எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் அக்காலம் கிடையாது, தண்ணியும் கிடையாது. தந்தை வழி உறவு என்பது பங்குக்கு உடைய உறவு, பங்காளிகள் உறவு. இது மாமன் மைத்திரம் உறவு. இங்கே மாமன் மகளை கேலி செய்யலாம், சித்தம்மாவை கேலி செய்யலாமா கூடாது என்று சில சென்டிமெண்ட்ஸ், சில பண்பாடுகள், சில நாகரீகம், சில மரபுகள் என்று இந்து நாகரிகத்தில் உண்டாக்கி வைத்தார். அப்படி வைத்ததுனால்தான் ஒரு அடக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. தர்மம் தர்மம் என்று சொன்னபோது அது புரியாமல் இருந்தது, சட்டம் என்று சொன்னபோது அது புரிகிறது. தர்மமே சட்டமாக இருந்தால் அது புரியும். தர்மத்தை சட்டத்தோடு சேர்த்து பார்த்தால் அது புரியும். இங்க சோமசுந்தரம்னு ஒருத்தர் வந்தார். அவர் சட்டத்தோட தர்மத்தையும் சொல்லு. சட்டத்துல செக்ஷன் தான் இருக்கும், இத்தனாவது செக்ஷன் முடியுது. கூண்டில் ஏறி 10 சாட்சி ஒரே மாதிரி சொல்லிட்டால் நிரபராதி குற்றவாளி ஆயிடும், குற்றவாளி நிரபராதி. ஜெயிலுக்குள்ள எவ்வளவு நிரபராதி குற்றவாளி இருக்கிறார். குழுக்குள்ள முருகா கடவுளிடம் கடவுள்தான் நம்புறான். சட்டத்தை நம்ப முடியலையே. சட்டம் அது, ஆனால் தர்மம் எங்க போனாலும் விடாது, காலம் கடந்தாலும் விடாது. நம்ம நீண்ட காலம் வாழ்ந்தாலும் சரி, குறைந்த காலம் வாழ்ந்தாலும் சரி, இந்த மதம், இந்த மதத்தின் அடிப்படை என்பது ஒரு அற்புதமான அடிப்படை.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: உன்னடியேடா, தண்ணிய புடிச்சு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க?
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.